இடி விழுந்துருச்சேடா, அமெரிக்கன் சிட்டிசன் மாதிரி வந்தியடா, இப்ப ஆப்பிரிக்கன் சிட்டிசன் மாதிரி கறி ஈட்டியடா. அது எப்படா கொடை பிடிச்ச மாதிரியே செத்துருக்குற, எங்க இருந்துடா வந்துச்சு அந்த இடி? என் பார்வை பறிபோய் விட்டதே. ஆனா முன்னோர்களே, நான் சொன்னது உங்க காதல விழுந்துருச்சாடா. இப்படி ஸ்கைய ஓபன் பண்ணி என் ஐய க்ளோஸ் பண்ணிங்களா? இனி நான் என்னடா பண்ணுவேன்? கடைசியில தண்ணி தான் வேலையை காட்டிருச்சடா.

0: ஏய் கந்தசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோபா நோபா.

0: நீ படிச்ச பொண்ணு தானே,
1: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ,
1: என்ன தள்ளிட்டு போ,
0: கொஞ்சம் மூட்,
1: ரொம்ப மூட்.
0: ஐயோ
2: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேஜ் வேணா, இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவ தானா.
3: போடி போடி போடி, ஃபுல்லா போன லைரி கேர்ள்ஸ்.

0: ஏண்டா நாய் அடிக்கிற நாய்?
1: உன்னையே
0: நான் அடிக்கிறவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்க, நீ நாய் அடிக்கிற ஏண்டா பிசாசு தலையா? கல்லு இருக்கடா, ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே, திரும்பிடா. என்ன கல்ல கண்டா இவனை காணா, இவனை கண்டா கல்ல காணா, ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அந்த கல்ல எப்படி கொடுங்க? நீங்க அடிக்க போறீங்களா? ஆமாங்க. இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? ஏன்னா இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு,
2: உங்களுக்கு தான்டா.
0: ஏண்டா என்ன,
2: நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும் போது என்ன சொன்ன?
0: 10 லேன்னு
2: சொன்ன. எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியன்னு சொன்ன.
1: எரியலீங்களா?
2: எரியலையாபா, ராத்திரி போற இருட்டுல உட்காந்தது எனக்கு தான்டா தெரியும்.
1: உண்மையில எரியலீங்களா?
2: இப்ப நான் தான்டா உன்னை எரிய போறேன்.
1: அண்ணா, அண்ணா, பாட்டி பத்து போறேன்.

0: மார்னிங் டாக்டர், என்ன கூப்பிட்டுட்டீங்களா?
1: ஹாஸ்பிடல் பேரை கெடுக்கறத முடிவு பண்ணிட்டியா?
0: அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர்.
1: பின்னா 6 நம்பர் ரூம்ல இருந்து உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு.
0: 6 நம்பர் ரூம்ல இருந்து கம்ப்ளைண்ட்?
1: ஆமா.
0: 5 நம்பர் மலேரியா, 7 நம்பர் பைலேரியா, 6 நம்பர் ஹெர்னியா, தனலட்சுமி
1: அவங்கதான்.
0: அவங்கதான் டாக்டர் கேட்டாங்க ஆபரேஷன் முடிஞ்சோடனே என்ன கொடுப்பீங்கன்னு. பில்லு கொடுப்போம்னு. இது தப்பா?
1: டேய், பேஷண்ட் கிட்ட அன்பா பேச கத்துக்கடா.
0: ட்ரை பண்றேன்.
1: உன் வயிற்றுக்குள்ள என்ன சத்தம்?
0: கேஸ் ட்ரபிள் இல்ல, பேஜர்.
1: பேஜரா? பேஜர்
0: 3000 டாக்டர், 3000.
1: இதுல ஒண்ணு குறைச்சல இல்ல. உங்ககிட்ட எவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன் பேஜர் எடுத்துட்டு என் முன்னாடி வரக்கூடாதுன்னு? நீங்க எல்லாம் எதுக்குடா எதுக்குடா டாக்டர் தொழிலுக்கு வரீங்க?
0: தெரியாம படிச்சு
1: மறக்கிறதுக்கு முன்னால ஒண்ணு சொல்லிடுறேன். இனிமே உன்னை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. நீ இந்த பேஜர்
0: எடுத்துக்கிட்டு கடைசி பெஞ்சில உட்காந்துட்டு திருட்டு மடிச்சு ப்ரொஃபசர் வரைக்கும் வளையம் வளையமா புக விட்டு வந்தா நீ? என்னோட டிசிப்ளின் பத்தி எனக்கு சொல்றது? நான் ஒரு டாக்டர்டா, நர்ஸத்தான் வச்சுக்க கூடாது, அட்லீஸ்ட் ஒரு பேஜர் கூட வச்சுக்க கூடாதா? அதுல ஏன்டா வந்து பேஜார் பண்ற? ஓவரா போறடா நீ. இந்த ஆஸ்பத்திரியில நான் இன்னும் உன் கூட வேலை செய்யறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, அதான் நர்ஸ் செல்லா. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. உள்ள போற வரைக்கும் தான்டா பிராந்தி, வெளிய வந்தா அது வாந்தி. என்ன வாந்தி எடுக்க வச்சா அதான் மடையா. அவன் தான் கூப்பிடாம்பார், கூப்பிடாம்பார். வர்றண்டா டே, வர்றண்டா. எஸ் டாக்டர்.
2: ஐயா
3: தொடடு நோதுரா.
2: வண்டம்பா.

இப்படி சூடு.

0: வாசல் ஏழம் பிச்சமணி நொச்சமணி
1: வேண்டுதல் மூஞ்சா பாரு. இவா பேரு திருநாவுக்கரசு, கோயில்ல கணக்கு எழுத வந்திருக்கார். இனிமே ஓ ரூம்ல தான் தங்க போறாரு. அப்பா சொல்ல சொன்னா
2: வணக்கங்க.
0: திருநாவுக்கரசன் பேர் வச்சுட்டு எதுக்கா கணக்கு எழுத வந்திருக்க? பேசாம கோயில் உட்காந்து பகவான் மேல பாட்டு எழுதி போலாம்ல. சாரி, நான் யாரை ரூம் மட்டும் சேர்த்துக்க முடியாது.
1: உன்னை யாரு சேர்த்துக்க சொன்னா? உன்னை வெளியே அனுப்பிட்டு இவர் எங்க தங்கிக்க சொன்னா?
0: அப்பாவே சொல்லிட்டாரா? அப்ப நான் அவர் ரூம் மட்டும் ஓகே.
1: என்னவோ பண்ணி தொலை.
0: ஹலோ, வாங்க வாங்க. பங்களாதான் பங்களாதான். கொரா கூட்டுல பார்ட்னர்ஷிப் வேற.
2: கூப்பிட்டீங்களா?
0: இல்ல. ஹலோ ஹலோ, இப்ப கூப்பிட்டேன் இப்ப கூப்பிட்டேன் இப்ப கூப்பிட்டேன். கணக்கெழுத வந்திருக்கேன். மாசம் 1500 சம்பளம் சொல்லிருப்பால.
2: சொன்னாங்க சரி
0: இருக்கட்டும். காலம்பரம் நம்ம ஆத்துல டிப்பன் சொல்லிருப்பால.
2: சொன்னாங்க
0: கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லிருப்பால.
2: இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க?
0: என்கிட்டயும் சொன்னானுவளே. ஆமா, இதெல்லாம் எங்க துவச்சது?
2: ஆத்துலதான்.
0: யார் ஆத்துல?
2: ஓடுற ஆத்துலதான்.
0: அது தெரியுது, ஈரமாவே இருக்கேன்னு கேட்டேன்.
2: கிளம்பி வந்துட்டேன்.
0: இங்க காய போட்டுக்கலாமே.
2: இத
0: நான் போட்டுக்கிறவா?
2: இல்ல அங்க போட்டுருங்க. அண்டர்வேர் கொஞ்சம் தள்ளிட்டு போட்டுருங்க.
0: அவளை சுத்தம்.
2: நான் கொஞ்சம் ஆச்சாரம்
0: பார்த்து. படாது படாது படாது. ஆமா, இவ்வளவு நேரம் உங்க வேலையை பாக்குறீல, என்ன பத்தி ஏதாவது கேட்டீங்களா?
2: இத கொஞ்சம் அங்க வச்சிருங்களா? என்ன சொன்னீங்க?
0: வச்சிட்டு சொல்றேன். என்ன பத்தி கேளுங்க. என்ன?
2: சரி சொல்லுங்க.
0: பிகாம் படிச்சவன் போய் சொல்லி கணக்கெழுது வேலைக்கு சந்தவன் நான் காமா இருந்திருக்கணும். வேலைக்கு சந்த அன்னைக்கே பிகர மைண்டன் மனைவியான ஒரு கேள்வியை கேட்டானுங்க. நானும் யதார்த்தமா அதுக்கு என்ன தாராளம் அனுப்பிவிங்க, ஒண்ணுக்கு ரெண்ட கூட மைண்டன் பண்றேன்னு கொஞ்சம் கம்பீரமா சொல்லிவிட்டேன். கட் பண்ணா வேலையை மாத்திட்டானுங்க. பாத்தீங்களா, கவுனி கூட அடிக்குது.
2: ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன்.
0: நீங்களா? தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கணக்கு புக்கில் இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேறன்னு. ஏன் விதி? அரசாங்க உத்தியம் பார்க்க வேண்டியது மறுபடியும் ஃபீலா?
2: இல்ல, இது கௌலியா இருக்கு.
0: இதுக்கு மட்டும் கத்துதாது எங்க அது? அம்மா, நீங்களாவது கரெக்டா பிகர மைண்ட் பண்ணுவீங்களா? இல்ல, எது கேக்குறேன்னா மிஸ் பண்ணிட்டு வச்சுக்கங்க, அப்புறம் ஏன் வேலை உங்களுக்கு வந்துடும், நான் தெருவில் நினைக்கிறேன். அம்மா, என்ன படிச்சிருக்கேன்?
2: எம்காம். எம்காம் அதுல ஏதாவது பிரச்சனையா?
0: உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை.
2: தெருவுக்கு போறேன்.
0: அதுக்குள்ளயா? இன்னும் நாள் இருக்கு.
2: என்ன?
0: இல்ல, டீ பிளேட் டீ பிளேட்.
2: பார்த்தாலே தெரியும்.
3: குரு குரு கோ அரே பாபா ருக்கோ ஓ மை டார்லிங்.
1: மம்மி,

அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது.

0: திருட்டு பயம்ல சென்டிமெண்டா பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே தர பயம்ல. ஏ கட்ட பயலே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒன்னு நேக்கா சேஷனை கூட்டி வந்து சூழலையே மிதிச்சோம் சாணிய நான் பிரிக்கல. என் பேர் என்கவுண்டர் ஏகாம்பரம்டா, நான் தான் தாய்ப்பாத்தத்துல வலிக்கு விழுந்துட்டேன். நீயாவது நான் கடமை வரும்போது அவனை தாவி பிடிச்சிருந்து தட்டு தட்டி உள்ளதுல இருக்கவனா என்ன? நான் பாட்டு பேசிருக்கேன், இவன் எங்கயோ பாத்துக்கிட்டு இருக்கா எங்க? ஆகா மேட்ரு இங்க இருக்கா? உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் யா? ஏற்கனவே பண்ண தப்பு தான் அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வீட்டை தொடக்க விட்டுருக்கேன். இப்ப மேற்கொண்ட பொண்ணுக்கே நூல் விடுறிய, தெரிஞ்சுனா உனே தூக்கி போட்டு மிதிக்க இல்லாம என்னையும் தொங்க விட்டு அடிப்பாங்க. இந்த மாதிரி அந்த இடம் சுத்தமாயிருச்சு, இப்ப அழுக்கு உன் மனசுக்குள்ள இங்கேயும் தான் இருக்கு. நீ இங்க வந்து ரெண்டையும் தொட, அங்க போய் அதை தொடக்கிறேன். கடுப்பு போ, ஒரு தடவை அடிச்சா பயந்துருமா? நீ எத்தனை தடவை அடிச்சாலும் உனக்கு எப்பயுமே மேல அதிகாரி நான் தான், அதை தெரிஞ்சுக்க.
1: இப்படி கேவலமா வீட்டை தொடக்கிறத விட பேசாம ராஜினாமா பண்ணிட்டு போங்க.
0: எதுக்கு நான் ராஜினாமா பண்ணவனா? ஏன் ஏட்டே அவளைக்கு நீ வரலாம் பாக்குறியா? அது நடக்காது. இந்த பாருப்பா, இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் காரே, அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கிளம்பி சொன்னாரு. அப்பயே நான் அசரல. ஏன் நான் பாக்குற போலீஸ் உத்தியோகத்தை காப்பாத்தியாகணும், அதுக்காக நான் என்ன பண்ணாலும் தெரிஞ்சுக்க.
2: என்ன முட்டையை விட்டுட்டு மறுபடியும் இங்கே பாக்குறா? அம்மாடி காம பார்வையாளருக்கு. ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளச்சிருக்கு. இவன் நாலா பக்கம் உள்ள சுத்தி சுத்தி வர்றா.
0: சரிவராது இந்த பா, எந்திரிப்பா, எந்திரியா. நீங்க இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ற நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தரையை தொடச்சதெல்லாம் போதும், போய் அந்த செவத்தை தொட போ. இந்த ஜகம்லாம் இங்க வேணாம். Do what I say. Go.
2: என்ன
0: நடக்குது இங்க?
1: வாயில இருந்த பபுள் கம் வாயாலே எடுத்து விட்டாயிட்டயா?
0: வாயால எடுத்தியா? இந்த பாரு, ஏதாச்சும் திங்கன்னு ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடைய வாங்கிட்டு, பசிச்சா பண்ண வாங்கிட்டு, ஆம்பளை வாய்க்குள்ள இருக்க எச்சிய புடிங்க திங்கிறிய. நீ எல்லாம் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணா?
3: போடா
1: பொறாம லைட்டா.

0: me.
1: மதிப்புக்குரிய கம்பெனி முதலாளி சாந்தி கிருஷ்ணன் அவர்களே, நான் இப்ப பேசுறது கௌரவமா கேட்கணும்னு மிக பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன். 50 வயதுக்கு மேல உள்ளவங்களே வேலை விட்டு தூக்கத்தான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. 50 வயதுக்கு கீழே இருக்கிற நாங்க அவங்களுக்காக போராட முடிவு பண்ணிட்டோம். இந்த போராட்டத்தை உங்க பேக்டரிக்கு முன்னாலயோ கம்பெனி முன்னாலயோ வச்சிருக்கலாம். ஆனா அப்படி வச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராம வீட்டு வசதியா இருக்குன்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை உங்க வீட்டுக்கு முன்னால நடத்த முடிவு பண்ணிட்டோம்.
2: ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், எங்க வீட்டு முன்னால ஒரு கூட்டம் உண்ணாவிரதா இருக்கு, அது நீங்க தான் கிளியர் பண்ணணும்.
3: ஏன்பா நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்க நீ நினைக்கிறியா?
4: ஏன் ஏன் திறக்க மாட்டாங்க?
3: இல்ல போற போக்க பார்த்தா வாரக்கணக்கில் திறக்க மாட்டானு போல் இருக்குது.
4: வாரக்கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம்.
3: எது மாச கணக்கு இல்லையா? இங்க பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானா? நான் வீட்டிலேயே இருந்து போறேன், என்ன
4: விட. பாரு, கம்பெனியை திறக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது.
5: நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியமாகிடுவோம். பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான்.
3: இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 1 மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரதத்தை கலைச்சிருவான்.
4: இங்க இரு.
3: ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வர தாக்கணுமா? எல்லாம் ஒன்னால வர்றது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்பெனில குடுக்கிற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா? உண்ணாவிரதத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்லுறதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா.
4: மிஸ்டர் என்ன இங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டா இல்ல சார், இது எங்க கம்பெனி தொழிலாளிகளோட உரிமை பிரச்சனை. இத பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கிருக்கோம். பாருங்க
6: சார். என்ன கமிஷனர் பேசினாரு, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து 2 பேரும் டே நைட் இங்க காவலுக்கு இருக்க சொன்னார்
7: சார். அவங்க தான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்காங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கணும்? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடு எல்லாம் ஆறி போகுது.
2: நான் ஏன் பட்னியா இருக்கணும்? 4 வேளையும் சாப்பிட்டு போறேன்.
7: ஆ வா ஐயா, வாங்க.
3: விடுப்பா, எங்கேயும் போகல, எடுத்து பாத்துருவிய. ஏப்பா கறி குழம்பு வாசனை வருதுப்பா. அடே ஏய், சாப்பிடுறாங்க போ.
4: அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன?
3: அவங்க எப்படி சாப்பிடலாம்? அத நாம கட்டி ரெண்டு கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய் மைக்க குடுறா. ஹலோ, நல்லா கேளுங்க. தொழிலாளிக வயிற்றுல அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிக வயிறு சாப்பிடாதீங்க, அது உங்களுக்கு ஜீரணிக்காது.
7: அம்மா அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமய கட்டல உட்காரு, நான் பேசி எடுத்து வரேன். போ,
3: இத போடுறா. ஏய் மைக், ஏய் புரியுது கொண்ட ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சமய கட்டல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒழிஞ்சு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா?
7: மீன் குழம்பு, கோழி குருமா, அவச்ச முட்டை, நண்டு வறுவல், காடே கவுதாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அதை விட்டுட்டு அனாவசியமா கத்துன அப்புறம் முழுங்கறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடு.
3: இத போடுற, நான் வர்றேன். இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாறாகலாம், ஆனால் கருவாறு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம்.
7: அப்ப கண்டிப்பா வந்து சாப்பிடுறது லாரிதான், கவலையே படாத.

0: என்னன்னு சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு.
1: டே இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாயை பெட்ரோல் தான் வாஷ் பண்ணுவேன். பிளடி இந்தியன் டர்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்த.
2: ஐயோராசா, கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட. ஆண்டு உனக்கு 100 ஆயுசம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா? உங்களுக்கு
1: அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு?
0: நான் தானே. ஆபத்துக்கு பாவம்ல நான் தான் தள்ளி விட்டேன்.
1: உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதுல்ல. திரும்பி நில்லு. குழி உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு.
0: வெரா?
1: ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே. ஏ அம்மா.

0: போன தடவை கேஸுக்கு வந்து பல லட்சம் ரூபாய் போச்சு.
1: ஆமா,
0: இந்த தடவை எத்தனை லட்சம் ஆனாலும் இந்த கேஸ நான் விட மாட்டேயா. எப்ப பார்த்தாலும் என் கூடவே உங்களுக்கு என்ன பண்ண
2: சொல்றேன்.
0: நீ யாரு பாத்து நம்ம ஊருக்கார போய் சத்த மாதிரி இருக்கு.
1: என்ன என்ன தெரியல உனக்கு
0: யாராணி?
1: சொந்த
3: ஊருக்காரங்க வேற சொல்ற ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போட்டு.
1: என்னடா
0: நம்ம ஊருக்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இப்ப சாப்பிடணும். எல்லாரும் வாங்கடா, நம்ம ஊருக்கார போய் ஹோட்டல் வச்சிருக்க, அங்க என்ன வெட்டி போச்சு. எல்லாரும் போய் திருப்பியா
1: சாப்பிடுறாரு.
0: இது யாரா? நம்ம வயலுக்கப்பா கேஸ் நடக்குதுல, அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி. லாரி பின்னாடி நிக்குது.
1: லாரியாமா?
3: ரெண்டு டீ கேட்டு அலோவ் பண்ண, ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கு.
1: நானும் ரெண்டு பேரும் தப்பா நினைச்சேன். ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காரன்னு தெரியாம போச்சுப்பா. தயவு பண்ணி கணக்கணக்குல கை வச்சிடலாப்பா.
3: சேச்சே, கணக்குல எல்லாம் கை வைக்க மாட்டேன்.
1: தேங்க்ஸ்ப்பா.
3: ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது.

ஆண்டவா, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி நான் தன்னந்தனியா ஆட்டோ ஓட்டிக்கிட்டே அலையிறது? எனக்கு கவர்மெண்ட் ஜாபு தான் கிடைக்கல, நான் கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்ணையாவது என் கண்ணில் காட்ட மாட்டியா?

0: பாவிகளா, கண்ணு தெரியாத முண்டங்களா, ஹோண்டா சிட்டில வந்த ஒருத்தன கஷ்டப்பட்டு பிராக்கெட் போட்டு வாழ்க்கையில எப்படியாவது செட்டில் ஆகலாம் நினைச்சு நாலு கால நடந்து வந்து விறந்து மிருந்து இங்க விளக்கேத்தலான்னு வந்தா ஆர்வ கோளாறுல இப்படி விளக்க அணைச்சிட்டீங்களேடா, நீங்க நல்லா இருப்பீங்களா? அடுத்து வர ஹோண்டா சிட்டில வரானோ இல்ல டிவிஎஸ் 50ல வரானோ?
1: இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் மதுரை மாரியப்பனுக்கு மகனாக பிறந்த நானும், மகாராஷ்டிராவில் ஏதோ ஒரு மார்வாடிக்கு மகளாக பிறந்த நீயும் தான் இனிமேல் காதலர்கள். நாம் இருவரும் வாழ்க்கையில் ஒன்று சேருவோமா? சேருவோம், நிச்சயமா சேருவோம், கண்டிப்பாக சேருவோம். எப்படி சேரப்போகிறோம்? லெட் அஸ் வாட்ச் த ப்ளே.
0: அரே பாப்ரே, டைம் ஆ கயா.
1: அந்த ஹிந்தி படம் எந்த தியேட்டர்ல ஓடுது?
0: ஏய் பேவ்கூ, டைம் ஆயிடுச்சு, நான் விக்க போறேன்.
2: யார் பாடு?
1: ஆஹா
2: தம்பி, நடே சாத்துறோம்.
1: சாத்திடுங்கோ.
2: நீ முதல்ல நடே கிட்டு.
1: ஓஹோ,

0: வெளியூர் ஆட்டக்காரங்களோ இப்ப எல்லாம் காரை வச்சு ஷோ காட்டுறவங்களுக்கு தான் காலம்.
1: ஏய் என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா?
0: நியாயத்தை கேட்டா கலாட்டாவா?
1: என்னடா பெரிய நியாயம்?
0: பின்ன என்னங்க, உள்ளூர்ல எங்களை ஒதுக்கிட்டீங்க, நாங்க வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம், போகலன்னா அந்த வருமானம் வருமா? அப்புறம் நாங்க எப்படி பழைக்கிறது?
1: என்ன இதை கொண்டு அட்வான்ஸ் திருப்பி கொடு, பத்து நாள் சாயந்தரம் வாங்கிக்கோ.
0: ஐயா
1: ஏய், என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது, நஷ்டப்பட விட மாட்டேன். ஏய், உங்களை தங்கத்து வேண்டிய ஏற்பாடு
0: சம்பந்தம் இல்லாம நம்மளை கேவலமா பேசிட்டு போறான். இவன் சும்மா விடலாமா? உள்ளூர் கரகாட்டக்காரன் பேசுறான், அதுக்காக நாம சரிசாம நினைக்கணுமா? அதுக்கு இல்ல, இவரை விடுங்க, பேசாம வாங்க.

0: டீய குடுப்பா.
1: இல்ல ஒரு காக்கு
0: கேவலமா இருக்கு. இந்த நீ குடி. ஏ பேப்பர் குடுப்பா. இன்னைக்கு வீரப்பன் கஸ்ட் யாருன்னு பாப்போம். திடீர் மனிதனால் சென்னையில் பரபரப்பு. என்ன கிடையாது, திடீர் மசாலா மாதிரி திடீர் மனிதனா. என்ன பண்ணுவானா இவன்? திடீர் என்று வந்து முன்பின் தெரியாத நபர்களை அடி உதைக்கு ஆளாக்கி விட்டு மாயமாக மறைந்து விடுவானாம். இவன் போட்டோ இதுவரை சிக்கவில்லை. போறவன் போலீஸ்க்கு போட்டோ வச்சுட்டா போவான். இவனால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் ஏ ஒரு லிஸ்டே போட்டிருக்காண்டா. கொல்லன் பட்டறை ரங்கநாதன் மூஞ்சி கருக்கப்பட்டவன், சட்டமன்ற உறுப்பினர் சாரங்கன் துப்பாக்கி குண்டை தோளில் பரிசாக வாங்கியவன், இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் அருவாள் வெட்டு வாங்கி ஒரு காதை இழந்தவர், அரசு பேருந்து ஓட்டுநர் ஆளாள கண்டன் மண்டை பிளக்கப்பட்டவர், இப்படி பல பேரை பாதிப்புக்கு உள்ளாக்கிய மர்ம ஆசாமியை பிடிக்க எல்லை பாதுகாப்பு படை விரைகிறது. அடா பாவிகளா, நான் என்ன செங்கோட்டுக்குள்ள தீவிரவாதியவாடா அனுப்புனேன், எல்லையில் இருக்கிற படை ஏன்டா அனுப்பி தொல்லப்பட்டிருக்கேன்.

முட்டி செத்து போச்சு போக சொன்னா என்ன சரி போடா வேணா தப்பு நாங்க பண்ண ஒத்துக்கின பின்ன வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன புடிச்சிட்டான் ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான் அதனால லேட் ஆச்சு ப்ரோ ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு.

0: ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி கலப்பட்டுமா, கேம்பெயின் தான் தொடக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் தொடக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்பல் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

முடிச்சிடலாமா?

வயிற்றுக்காக மளிகை இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு. ஆடி முடிச்சு

வலிமையுள்ள வெம்பத்தது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ள வெம்பத்தது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதன், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சந்நிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு சாந்தா, பாடு.

மஞ்சள் குங்குமம் இழந்தான். பஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்ச பாண்டவரை பகைத்து

0: பசங்களா, சைக்கிள் மது வத்தலன்னு என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா.
1: அட,
0: ஓரமா போக சொல்லுங்கடா.

வரும்போது

மருத டவுனை எல்லாம் அழகா சுத்தி வருவேன். கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், ஆசைப்படி நானே குஷியான சவாரிதான்.

0: போப்பிரிக்கு போப்பிரினா யாரும் என்னை தொட்டதில்லை, தொட்டவனை விட்டதில்லை. ஸ்டூபிட், இடியட், நான்சென்ஸ்.
1: டோன்ட் ஷவுட் யூ மேடம் எக்ஸ். பம்பெடுக்க வந்தவளே, வாயடக்கு சின்னவளே, கும்பளைக்கு அஞ்சுவதா, போக போக மிஞ்சுவதா? சில்லி, ஃபூலிஷ், நியூசென்ஸ்.

0: பெண்ணு கோபம் என்னம்மா பொண்ணு.
1: தப்பையா தப்பு நம்பி வந்தேனே தப்பு.
0: கண்ணம்மா கண்ணு கோபம் என்னம்மா பொண்ணு.
1: கண்ணங்கள் என்னாகும்
0: இன்னும் தான் பொண்ணாகும்.
1: Don't touch me, Mr. X.
0: Don't shout you, Madam X. பொம்பிழுக்க வந்தவளே, வாயடக்கு சின்னவளே, பொம்பளைக்கு அஞ்சுவதா, போக போகும் இஞ்சுவதா, சில்லி, ஃபூலிஷ், நியூசென்ஸ்.

போறவரே பொறுத்திருங்க.

0: நினைத்தேன் வந்தாய் 100 வயது. ஆஹா, வந்துட்டாயா வைப்பிரசு? என்னப்பா பாத்து நிக்கிற? நான் தான் நேரத்துக்கு வரேன் தெரியுமில, தீய போடப்பா. போடுறேன் போடுறேன். ஆமா, சரட்டு சரட்டு வந்து நிக்கிறீங்க. இந்த வித்தியை எங்க பாக்கத்துக்கிட்ட?
1: ஏ மதுரை, ஏ மதுரை,
0: என்னப்பா போட்டியா? இன்னும் போடலையா? டேய், டீ போடுறதுக்கு உள்ளாரமா? நீ தான் டீய போடச்சு விட்டு மதுரையா பாக்க போயிட்டு இல்ல? மதுரைக்காரன் தான் பாக்க போனேன். மதுரைக்கேவா போயிட்டேன்? போட்டு தொலை, உசுர வாங்கி தொலைறீங்க. கோச்சுக்கிறாதப்பா, கோச்சுக்கிறாத. செத்தரு போடுறேன் போடு. மரியாதை கட்டுப்போம்.
2: என்ன பண்ண போற?
0: இன்னைக்கு முதலாளிக்கு எவ்வளவு தாராள மனசு.
2: சம்பளத்துல 2 ரூபாய் கழிச்சிருவேன். என்ன ஆயிட்ட?
0: இல்லப்பா, எனக்குன்னு போட்டுதா கொஞ்சம் பெசலா போட்டிருப்பேன். இது ஒரு நாதாரிக்கு போட்டது, அத போய்
2: கூடிடா.
0: நான் என்ன இடிச்ச வாயனா?
2: குடிச்சிட்டியா? கீழே ஊத்தன இல்ல, இது கெட்டுருவா.
0: எனக்கு இது வேணும், என்ன வேணும்?

This song is a tribute to all the heroes and villains.

0: ஒரு கதை அந்த மூணு படமா ரிலீஸ் பண்ணி விட்டேன். இப்ப அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. கதையே காணமடா, கதையே காணமடா.
1: என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு சார்.
0: அப்படியா? என்னடா ஈக்குவலா உட்காந்துருக்க? சரி சொல்லு சொல்லு, என்ன கதைன்னு கேப்போம்.
1: ஓப்பனிங்ல ஒரு அழகான கிராமத்தை காட்டுறோம்.
0: டேய், ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட்? நீ கதையை மட்டும் சொல்லு.
1: அழகான கிராமத்தை காட்டுறோம்.
0: அழகு அழகு இல்லன்றதெல்லாம் நானும் கேமராமேனும் டிசைட் பண்ண முடியும் மேட்டர். அதுல நீ தலையிடாத. கதையை சொல்லு, கதையை சொல்லு.
1: கிராமத்தை காட்டுறோம்.
0: கிராமம்ங்கிறது லொகேஷன், அது கதையா? அது கதையா? அது நானும் ஆர்ட் டைரக்டரும் பேச வேண்டிய மேட்டர். நீ கதையை சொல்லு, கதையை சொல்லு.
1: சரி காட்டுறோம்.
0: காட்டுறோங்கிறதுல என்ன கதை இருக்கு? என்ன கதை இருக்கு? நீ அனாவசியமா என் டைம் வேஸ்ட் பண்ற. கீழே உட்காரு, கீழே உட்காரு. உன் பொசிஷனுக்கு போடாதீயே. ரொம்ப குளிக்கிற சீன் இன்னைக்கு எடுக்க போறேன். நான் வைக்க போற பிரேம்ஸ் பார்த்து அப்படியே ஆடியன்ஸ்ல ஆனந்த கூத்தாட போறேங்க.
1: ரொம்ப குளிக்காது.
0: ஏன் குளிக்காது? ஃபுல் சீன் சொல்லிவிட்டியா?
1: அது குளிக்காது சார்.
0: ஏயா குளிக்க மாட்டேங்கிறாங்க?
1: அதுக்கு ஜலோசம் பிடிச்சிருக்கா? பச்சத்தண்ணில குளிக்காதா? ஆவி பிடிக்கணுங்குது.
0: இந்த வீட்டுல ஏன் ஆவி இருக்கலையா? ஏதாவது ஒண்ணு பிடிச்சு தொலைக்க வேண்டியதானே. டார்ச்சர்

0: ஆகா ரொம்ப அழகா இருக்கமா, உன்ன மாதிரியே இல்ல. ஏய் வந்து சீன் சொல்லுப்பா.
1: ஒரு கோழி ஓடி வந்து வைக்கப்பட மேல உட்காந்துக்கும், நீங்க ஹை ஸ்பீட்ல ஓடி போய் அதை பிடிக்கிறீங்க.
2: இதே சிந்தனை போன படத்துல எடுத்தீங்க.
0: எல்லா படத்துலயும் அதான் வரும். போன படத்துல நீ தானே ஹீரோயின், நான் தானே ஹீரோ டைரக்டர். எனக்கு கோழி சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம், அது என்னோட எல்லா படத்துலயும் வரும்.
2: அப்ப அதே கோழியா?
0: அதே கோழி எப்படிமா வரும்? அது கோழி, இது அது போட்ட குஞ்சு. Come on, ready, take.
2: சே, கேம் தான் படத்தை ஒட்டுட்டே.
0: நான் மே சொல்றேன்.
2: இல்ல, டயலாக் பாத்து.
0: அது அது அது, ரெடி ரெடி ரெடி, டேக் டேக் டேக். சார், ஹீரோயின் கோழி பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுக்கிறேன். இந்தியாவில் இது வரைக்கும் எவனும் எடுத்தது இல்ல. ஏய் ஏய், யாருப்பா அது ஃபீல்டுக்குள்ள ஒரு ஃபைட்டர் வந்து நிக்கிறாரு?
1: சார், அவர்தான் சார் இந்த வீட்டுக்காரரு.
0: ஓ, அவரா சார்?
3: ஆ,
4: ஃபீல்டு கிளியர்.
3: ஃபீக்கியாவா? ஃபீக்கியா ஃபீக்கியா,
4: உள்ளமா?
3: ஓ, உள்ள போன் தமிழ்ல சொல்றத விட்டு ஏன் ஹிந்தில சொல்றீங்க?
4: உள்ள பாப்பா.
3: ஆமா, உங்க படத்துல யாரு ஹீரோயின்?
4: உள்ள போயா.
0: என்னமா, ரெடியா?
2: ரெடி சார்.
0: சாதாரண காலமா, அது 75 லட்சம் கொடுத்து இன்சூர் பண்ணி வச்சிருக்கேன். கேர்ஃபுல்லா இருக்க வேணாம்.
3: சொன்னேன்
0: என்ன
3: கவனிக்கிறீங்க?

0: யோ, ஆ உள்ள போய் சைக்கிள் கடைக்காரன் கூப்பிடு. ஏன் எங்களை பார்த்தா சைக்கிள் கடைக்காரன் தெரியலையா?
1: புல் பேண்ட் போட்டிருக்க.
0: என்னது இது, புல் பேண்டா? இது ஆஃப் பேண்டா?
1: ஓஹோ, உங்க ஊர்ல இது ஆஃப் பேண்டா?
0: உங்க ஊர்ல இதான் புல் பேண்டா?
1: சரி வந்து பேசிக்கலாம், சைக்கிள் கொடு.
0: யாரா நீ?
1: என்னது என்ன தெரியலையா? இதே ஊர் தான்யா, 7 வருஷமா இங்கதான் இருக்கேன்.
0: என்ன கதை விடுறியா? இந்த ஆலினார் அழகுராஜாவுக்கு தெரியாம 7 வருஷமா இந்த ஊர்ல இருந்த சந்திரனா இருந்த.
1: சரி பக்கத்து ஊர்னு வச்சுக்க. சைக்கிள் குடியா?
0: கொடுக்க மாட்டேன்.
1: ஏன்,
0: உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா, சைக்கிள் கொடுக்குறேன்.
1: நீ சைக்கிள் கூட, நான் போய் கூட்டியாறேன்.
0: என்ன என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டியா? என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா? ஏதோ இந்த பட்டிக்காட்டுல வந்து மாட்டிட்டேன், போடா.
1: ஏயா, நான் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை, எனக்கு சைக்கிள் இல்லையா?
0: உன் பேர் என்னப்பா?
1: காரமட ரங்கநாதன்.
0: ரங்கநாதன் பேருக்கெல்லாம் சைக்கிள் தர்றதில்ல, போடா.
1: தரமாட்டேன்.
0: எட்டி ஒதுக்கிறக்குள்ள ஓடி போயிரு. ஏன்டா கோமிட்டு தெரிய ஒத்த கால நோண்டிட்டு
2: வர்றேன்.
0: வயிற்று வலிக்கு ஏன் கால் நோண்ற?
2: ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்கண்ணே.
0: வயிற்று வலிக்கு மருந்தா? 2 இட்லி கெட்டி சட்னி வச்சு சாப்பிடு, வலி நின்று போயிடும். ஏண்டா, நான் என்ன டாக்டர் ஆலினார் அழகராஜா MBBS போனா மாட்டிருக்கிறேன்? இது சைக்கிள் கடடா, இங்க வந்து வயிற்று வலிக்கு மருந்து கேக்குறிய, மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், அடுத்த ஜென்மத்திலேயாவது மனசுனா போறங்கடா, போடா.

டிங்கு டக்க டக்க டக்கு டிங்கு டக்க.

0: ஷார்ப்பு, டயர் நைட் வீட்டுக்கு வரலையாமே, எங்கடா போயிருப்பா?
1: தெரியலையே.
2: ஆமா, நேத்து உன் கூட தான போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொன்னான்.
1: ஏய், ஏதோ தங்கம் தொலைஞ்சு போன மாதிரி கத்துறீங்க. வருவான், டயர் தானே உருண்டுனே வருவான்.
0: ஏய், இதோ வரான் பாரு டயர். செல்லப்பிட்டி, ஓடி வாடி. ராத்திரிலாம் உங்க அப்பன் போன் எங்கடா போய் தொலைஞ்சா?
3: ஒண்ணும் இல்ல குட்டி பையா, நான் பாட்டுக்கு சிவனே நான் வந்துடா. ஒருத்தன் வண்டி தந்து குறுகுல
0: விட்டான்.
1: மேல ஏதோ கை வச்சானா?
3: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீடிய நான் தான் கச்சனான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அவன் லோக்கல் போல
0: அப்புறம்
3: அவரை நம்ம அப்படியே

0: ஸ்வரங்கள் ஏடே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம்.
1: என்னடா சொல்ற, விடிய விடிய அங்கே இருந்தியா? அப்புறம் யார் தான் காம்ப்ரமைஸ் பண்ணா?
2: கக்கா தான். அது அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு.

0: புன்சாமி, புன்சாமி, புன்சாமி,
1: மச்சா, யாரையுமே காணோம்.
0: அழுவாதடி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா?
2: முன்சாமி?
3: முன்சாமி,
0: முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வல்லியாண்டி,
1: அப்படி
0: யாரும் தெரியலங்கிறாங்களா? முன்சாமி சார், முன்சாமி தெரியுங்களா?
4: வாட்
2: ஓ அக்கா, முன்சாமி பாத்தீங்களா?
0: அக்கா வா. முன்சாமி தெரியாதுங்களா? முன்சாமி தெரியாதாண்டி, இவனை எங்க தேடுறது?
1: எங்க வருது?
4: நீதான் இருப்பான் போல இருக்கு.
0: ஆம்பளை பேசுறல்ல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது? நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது? இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கும் போல இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான்.
4: எதுக்கு என்ன? அதான் மயில்சாமி கொட்டையே நின்றல, கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே.
0: இது மயில்சாமியா?
4: வேற என்னது?
0: யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசனம் இருக்கா?
4: விதி, ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இருக்கணும், நம்ம தலையில எழுதிருக்கு. ஏன் இந்த வேஷ்டி?
0: ஏன் வேட்டி உக்குறேன்?
4: இந்த வேட்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா?
0: கிளி பச்சில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். சொன்ன கேட்க மாட்டேன்ட்டா.
4: பிளேன்ல ஏறின உடனே போட்டியா? ஃபுல்லா தண்ணி.
0: யார் போட்டா? ரெண்டு சேகப்பு சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ் ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான்.
1: நான் அங்கேயா சொன்ன வேண்டாம் கேட்டியா?
4: பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது.
0: ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசகா வெட்டிருக்கேன்.
4: மயில்சாமி, நம்ம ஜப்பானை சுத்தி பார்க்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா,
0: வாடி போலாம்.

காக்கி சட்டை போட்ட இரும்பு இதை இழகி போய் பாடுதுன்னு ஆச்சரியமா இருக்கா? இந்த காக்கி சட்டைக்குள்ள ஒரு கவிஞர் இருக்கான், ஒரு கலைஞர் இருக்கான், ஒரு பாடகர் இருக்கான்.

0: என்னடா திங்கிங்?
1: ஓ நாயே, நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். இந்த டீயவே உத்து பாத்துட்டு இருக்கிறீங்க. இவர் பெரிய ஜேடி நாயுடு, சிங்கிள் டீய ஆராய்ச்சி பண்றாரு.
2: அதுலண்ணே, இந்த டீய எப்படி குடிக்கிறதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு
1: இருக்கேண்ணே. இப்ப பார், இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி குடிக்கணும்.
2: குடிச்சிட்டீங்களாண்ணே?
1: ஆராய்ச்சி பண்ணி இல்ல டீ போச்சு. எழுந்துச்சு போனாயே,
2: குடிச்சிட்டீங்களா?
1: ஆமா.
2: அதுல ஒரு பள்ளி விழு நடந்துச்சு, அதை எடுத்து போட்டுட்டு குடிக்கலாமா வேணாமா யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்ன பள்ளி விழுந்த டீய குடிச்சா அடுத்த 5 நிமிஷத்துல செத்து போயிருவாங்களாமே. அப்ப நீங்க செத்து போயிருவீங்களா? நோ ப்ராப்ளம்.

0: ஒரு நிமிஷம், இவர் உங்களுக்கு ஒரே பையனாமா?
1: ஆமாப்பா.
0: அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க கொஞ்சம் உள்ள போங்க.
2: நீங்க போங்க, அவர்
0: பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். போங்க. எங்க இந்த பக்கம்
2: சாப்பிடுறதுக்கு?
0: ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா?
2: கிளம்பிடுதா.
0: அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருதா?
2: போயிருவேன்.
0: வெக்கமா இல்ல?
2: இல்ல.
0: பேசிக்கிட்டு இருக்கும்போது என் நடக்கிற
2: போறதுக்கு தான்.
0: அப்ப போய்தான் ஆனமா?
2: ஆமா.
0: வேற வழியே இல்லையா?
2: இதான் இந்த வழி இருக்கு.
0: நக்கலு பேச்செல்லாம் பவ்யமா இருக்க, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க.
2: அப்படிதான்.
0: அதையும் மீறி உன்னை தடுத்தா
2: கொலை பண்ணிடுவேன்.
0: ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே.
2: என்னடா
0: இல்ல, நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்ன
2: தெரியும் போடாடே.

0: வேணா ராத்திரி நம்ம ஆறு ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க?
1: ஊரையே கலைக்கு போட்டு போல சும்மா கலைக்கு
2: தெரியல.

முடிச்சிடலாமா?

0: ஒரு நிமிஷம், நான்
1: சொன்ன திறக்கட்டுமான்னு சொன்ன
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், நான் என் பேர் சிவகுமார். என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களே எனக்கு தெரியும். டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும். நான்
1: மிஸ் அன்னைக்கு கோயிலில் உங்களை ஒரு பேட் பாய் ஃபாலோ பண்ணுறதா சொன்னேன் மிஸ், அது இந்த பேட் பாய் தான் மிஸ்.
0: குட் குட் பாய், குட் மிஸ். கோயிலில் பார்த்தது உண்மைதான், ஆனால் ஐ எம் நாட் அ பேட் பாய். ஒரு டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும் மிஸ். இப்படி நீங்கள் கூப்பிட்டோடனே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யார் கூப்பிட்டாலும் இப்படி தான் வந்துருவீங்களா?
1: ஹலோ,
0: சாரி சாரி சாரி, என் நாக்கில் ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினச்சேங்க, பட் அதை தாண்டி வேர்ட்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க. ஆ, என் ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா, அப்பா ஈபிலேருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, அண்ணன் ஏடியா இருக்காரு, அப்புறம் அம்மா.
2: என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வாங்க.
0: ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கா? அதாக பட் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன் இந்த பசங்க. நாமளே இந்த மாதிரி க்யூட்டாக பசங்க பெற்றுக்கூடாது, ஐ மீன் மேரேஜ் பண்ணி.
2: ஓகே ஃபைன், பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும்.
0: ஹஸ்பண்டா? மெட்டீரியா தாலி? மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லையே. அதான்
2: உங்ககிட்ட கூட தான் மேரேஜ் ஆகலைங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை.
0: கிண்டல் பண்ணாதீங்க.
2: நான் கிண்டல் பண்ணுறேனா? சும்மா போன பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் கல்யாணம் வம்பு எடுத்துட்டு என்ன விளையாடுறீங்களா?
0: ஏங்க, நான் சீரியஸாக தாங்க மேரேஜ் பற்றி பேசுகிறேன். நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க.
2: ஓ அப்படியா, சாரி, எனக்கு இப்போ இஷ்டம் இல்லை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்னை கொஞ்சம் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா ப்ளீஸ்?
0: பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணுற வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும் ப்ளீஸ்?
2: தேங்க்ஸ்.
0: இன்னைக்கு ட்ராப் பண்ணுற இடத்துல நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டுமா?
2: நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன்.
0: இல்லைங்க இல்லைங்க, நான் ட்ராப் மட்டும் பண்ணுறேன். ஓகே.

0: அதை விடுங்க, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நைட் நான் வந்துருச்சுங்க. சாரிங்க, கல்யாணம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல வந்தேங்க, புரிஞ்சுக்கோங்க. வார்த்தை வேணா தப்பா இருக்கலாம். ஏங்க உங்ககிட்ட பேச்சு வாக்கல ஏன் ஏரியா கூட்டிட்டு வந்துட்டேங்க? உட்காருங்க, உங்க ஏரியாவில் ட்ராப் பண்றேன். நீங்க தானே ரூட் சொன்னீங்க?
1: ஹலோ, நாங்க உங்க வீட்டுக்கு மேல குடி வந்து ஒரு மாசம் ஆச்சு. நீங்க ஹவுஸ் ஓனர் பையனை தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட பேசினேன், ஸ்கூட்டர்ல வந்தேன்.
2: புரியலையே.
3: டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டு இப்பதான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கா.

0: பாப்பா இங்க போறா, பாப்பா அங்க போறா, பாப்பா ஸ்கூலுக்கு போறான்னு சொன்னதும் பாக்கியராஜர் படத்துல வர பூ போட்டு பாவாடை கட்டிக்கிட்டு வர சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய பொண்ணா இருப்பான்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நீங்களே சின்ன பொண்ணு மாதிரிதான் இருக்கீங்க.
1: ஐயோ போங்க தம்பி, நீங்க ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க.
0: நிஜமா ஆண்டி?

0: எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாத்தி ராஜனடா, வம்புக்கு இழுக்காதே, நான் சூராதி சூரனடா.
1: இப்ப எதுக்கு அழுகுற? நான் வீட்டை விட்டு போயிட்டேனேன்னு அழுகுறியா, இல்ல போனவன் திரும்ப
0: வந்துட்டான்? பழகிட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க, வருத்தத்தை தாப்பா போறதுக்கிட்டு இருக்கிறான். அது வேற ஒண்ணும் இல்ல ராசா, புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆத்துன்னு சொல்லுவாங்கல்ல, நான் கொஞ்சம் ஓவர் ஆத்திட்டேன், அதான் இப்படி மலை மாறி குமிஞ்சு கிடக்கு.
1: இல்லையே, உன் முகத்துல வழக்கத்துக்கு மாற சந்தோஷ கலை ஓவரா தெரியுது.
0: அது நீ வந்துட்டே இல்லப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ வரலங்கிற துக்கத்தால டெட் பாடியா கிடந்து ரெண்டு நிமிஷம் லேட்டா இருந்து வச்சுக்க, இந்த ரெண்டு பீரை குடிச்சு மண்டைய போட்டுறாங்க.
1: பீரை குடிச்சா மண்டைய போட்டுருவாங்களா?
0: வழக்கம் இல்லாத சாப்பிட்டா பாய்ச்சல் தானே.
1: பழக்கம் இல்லாதவங்க சாப்பிட்டா பாய்ச்சல் ஆயிடுமா?
0: ஏப்பா அப்படி குண்டக்க மண்டக்க பேசுறா, என்னப்பா அர்த்தம்?
1: அது என்னடா குண்டக்க மண்டக்க?
0: ஆஹா, இது அது இல்ல, மறுபடியும் வாயை கொடுத்து வாயில புண்ணோட போய் சேரும் போல் இருக்க. ஏப்பா நீ ரொம்ப டயர்டா இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் வெளியே இருக்கேன். அப்புறம் துக்கமா இருக்கப்ப வாங்கி வச்ச பீரு இப்ப சந்தோஷமா இருக்கு, சாப்பிட்டுக்கிறவா? வீணா போயிரும் சொல்ல வந்தப்பா, இதுக்கு எதுக்கு பெல்ட்ட கழற?
1: யோ பேண்ட கழறேன் போயா?
0: போடான்னு சொல்லுப்பா, அப்பதான் போவேன் நான்.
1: போட கருவாயா?
0: அப்படி சொல்லிதான் இருக்கு, இத சின்ன பிள்ளையாவே இருக்கு.

0: ஏண்டா என்ன பார்த்து கேள்வி கேட்ட? ஏனே அவன் அடிச்சு இருக்கீங்க அப்படி என்ன கேட்டான்?
1: என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான்.

ஏ கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கி

கோச்சிட்டு போதியா?

வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடு மாமே.

கொடிப்பவன் கொசு மரப்போ அடிச்சா.

0: காமாட்டிக்குச்சு.
1: மாயாபுரம் மீட்டரு ரவுண்ட் சேவை மேட்டர்.

0: இந்த ஸ்டாம்ப பூரா அங்க கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆப்ப கட்டிங்க வாங்கிக்கலாம். பாக்காத வேலு, ஓ லவ்க்கு பூரா ஏன் மூளை தானே செலவு பண்றேன், ஓ மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு.
1: சொல்றது இப்போ
0: நேராக நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்க, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க?
2: பிரதர் கரெக்டா பத்த வச்சனா?
0: தேங்க்யூ.
1: அப்ப 20 ரூபா கொடு.
0: 20 ரூபாயா? எதுக்கு பத்த வச்சிருக்கா?
3: என்ன சின்ன பிரதமா இருக்கு, யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டி கேட்டிருக்க? 10 பைசா கிடையாது, போடா.
1: அப்ப என் நெருப்ப கொடு.
0: நெருப்ப கொடுக்கவா? இந்தடா உன் நெருப்பு.
1: இது பேரு கங்கு. நான் கொடுத்தது நெருப்பு. நான் பத்த வைக்கல, இதுல இருந்து குப்புன்னு வந்தது ஃபயர் ஃபயர்.
0: ஆமா,
1: அத அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்ற.
3: நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டு இருக்க, வீட்டுக்கு போ.
1: யாரு நான் ஓவரா?
3: உண்மையிலே ஓவரா?
1: குடுக்கலன்னா இப்ப நீ ஓவர் ஆயிருவே.
3: வருஷா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் மறு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: யோ, ரொம்ப நாளா உன்கிட்ட உன்னை கேக்கணும்னு இருந்தேன், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே.
1: என்ன கேட்க போறவ? இப்புட்டாலத்துல ஓசி இட்லிக்கு காசு கேட்க போற? எனக்கு ஒரு வேலை பாத்திரம் கிடைச்சிடட்டும், மவளை எல்லா இட்லிக்கும் சேர்த்து வச்சு பைசல் பண்ணிவிடுவா.
0: அது இல்லையா, நான் கொஞ்சம் பவளமும் கருகமணியும் சேர்த்து வச்சிருக்கேன், அதை கோக்கறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும்.
1: மனசுல என்ன நினப்பு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன பண்றது, நான் தான் எல்லாம் முடிக்கும் சாய அடிச்சு வச்சிருக்கே. 2 மாசத்தே, 2 மாசத்தே அப்படியே விட்டா எல்லாம் வெளுத்துரும், அப்புறம் நீயா பார்த்து உடனே புடிங்கிக்கோ.
0: என்னையா சின்ன புள்ள மாதிரி பேசுற?
1: ஏன்,
0: நீ ஏன் உன் முடிய 2 இன்ச் கிராப் பண்ணி வச்சிருக்க? அதுல எங்கிட்டு நான் மணியை கோக்குறது?
1: என்ன சொல்றவா,
0: இடுப்புல இருக்க வெள்ளி கொடி அத குடியா?
1: அடிப்பாவி மவளே, அது என் சம்சாரம், என்ன லவ் பண்ணும் போது கொடுத்தது, அதெல்லாம் கரட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறமா எங்க அந்த வெள்ளி கொடினா அவன் என்ன கேட்டாரா, எங்க போவேன், என்ன சொல்லுவேன் சொல்லு.
0: எதையாவது சொல்லியா?
1: கிறுக்கு பயமில்ல, உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிபோர் வீடா மரச போட்டு அலட்டிக்காத.

0: ஆ ஒன்பது சுவையும் ஒன்னா கலந்து ஒன்பதுதான் மேய்காதல். இந்த உலகத்தை தூக்கி உருட்டி விளையாடும் உறவுக்கு பேர்தான் காதல்.
1: புரியலையே?

0: கப்பல்ல வேலை 10,000 ரூபாய் சம்பளம்னு சொல்றானே, ஒரு வருஷம் இந்த வீட்டுல வேலை பார்த்தாலும் 5,000 ரூபாய் தான் கிடைக்கும். 10,000 ரூபாய் சம்பளம் ஆச்சே, அடியோ ஒரே வருஷத்துல வீடு வாங்கிடலாம், அடுத்த வருஷத்துல கார் வாங்கிடலாம், அதுக்கு அடுத்த வருஷத்துல கடனுக்கு இருக்கிற எவனாவது நிலத்தை வாங்கிடலாம். இரியா, 10,000 ரூபாய் சம்பளம், கப்பல்ல வேலை, ஐயோ நாடு பூரா சுத்தி பாக்கலாம், உலகமெல்லாம் சுத்தி பாக்கலாம், விதவிதமா சாப்பிடலாம், விதவிதமா டிரெஸ் போடலாம், இன்னொரு கப்பல்கார பொண்ணை பார்த்து செட்டப் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆகிடலாம்.
1: டே மடையா,
0: டேயா, இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு டே 1,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில கூப்பிடுவீங்களா? டேனு கூப்பிடுறதுக்கு நீங்க என்ன சம்பளம் 10,000 ரூபாயா கொடுக்குறீங்க?
1: அந்த 10,000 எவ்வளவு சைஃபர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா?
0: அது தெரியாமலே அதை எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வேலைக்கு தான் சார் சம்பளம், சைபருக்கு இல்ல, அடுப்பு மேல நிக்கிறோம், புகையில கறக்குறோம், அதுக்கு டிரெஸ் ஆயுது, நெல்ன்ற சாக்கு மாதிரி தேச்சு கொடுத்துருக்கீங்க, இத போட்டுட்டு வெளியில தெரிஞ்சு போக முடியுதா? நடுக்குறவன் பூரா பின்னால வர்றான், நல்ல பேண்ட் மாஸ்டர் மாதிரி ட்ரம்பட்டுக்கு பதிலா வாயில ஊதாங்குளம் கொடுத்து ஊத சொல்லிருக்கீங்க. வேலையா இது? எனக்கு இது வேலை பிடிக்கல, என்ன வேலையை விட்டு எடுத்துக்க.
2: முத்தையா,
0: யார் முத்தையா பேர் சொல்லி
2: கூப்பிடுறது?
0: இந்த வீட்டுல யாரையுமே திருத்த முடியலப்பா. என்னது டே முத்தையாவா? இனிமே இந்த டே கீழ் கூப்பிடுற வேலையில வச்சுக்காதீங்க. பைய அவன் தின டிப்ஸ் வாங்கி மாசம் 2,000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புறாமா?
1: என்னடா ஆச்சு உனக்கு இன்னைக்கு?
0: என்னமோ ஆச்சு, ஏதோ ஆச்சு, எப்படியா போச்சு? என்ன வேலையை விட்டு நிப்பாட்டுங்க சார்.
1: இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ திரும்பி வரமாட்டேன்,
0: இந்த வீட்டு செவத்து பக்கம் கூட வரமாட்டேன், வேணும்னா என்ன தேடிட்டு நீங்க வாங்க.
1: அப்ப மறுபடியும் வந்தீங்கன்னா
0: செருப்பால அடிங்க.
2: வெளியப்போ.
0: தேங்க்யூ. இத புடிங்க ஐயா, நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கறேன், இதால என்ன அடிங்க ஐயா. தண்ணியில வேலைன்னு ஒரு பண்ணி சொல்லிச்சுன்னு அந்த பண்ணிய நம்பி உங்களை நான் கண்டபடி பேசிட்டேன். பேசினா இல்லையா, வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்முனாட்டி அப்படி பேசிட்டு போயிட்டான். ஐயா அங்க போய் வேலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அது இங்கேயே வந்துருச்சுங்க ஐயா. ஐயா டேனு கூப்பிடுங்க ஐயா, 10,000 தடவை டேனு கூப்பிடுங்க ஐயா, டெட்ட டேனு கூப்பிடுங்க ஐயா, அம்மா கூப்பிடுங்கம்மா. டே முத்தையா, உள்ள போய் வேலை பாருன்னு சொல்லுங்க, உன்னை மன்னிக்காம வேற யாரா மன்னிக்க போறேன்னு சொல்லுங்க. ஐயா கோடி பையில சட்டை தச்சு கொடுங்க, வேணா ஐயா தார்பாயில் தச்சு கொடுங்க. தார்பாய் என்ன, தகரத்தில் தச்சு கொடுங்க ஐயா, நான் போட்டுட்டு வேலை செய்யறேன். ஐயா பேசுங்க ஐயா, அம்மா பேசுங்கம்மா.
2: சரி நீ வேலை செய். ஆனா நேத்தியோட உன் சர்வீஸ் முடிஞ்சு போச்சு, இன்னையில இருந்து உனக்கு புது அப்பாயின்மெண்ட், சம்பளம் 50 ரூபாய், இஷ்டம் இல்லைன்னா வெளியே போலாம்.
0: ஐயோ வேணாங்கம்மா, வெறும் சோறு போடுங்க, நான் வேலை செய்யறேன்.
2: சரி போ.
0: 10 நிமிஷம் வாயை கொடுத்து 10 வருஷம் பேக்கில் போயிட்டேன்.

0: என்னது கையில
1: காப்பி இந்தாங்க குடிச்சு சீக்கிரம் குடுங்க.
0: என்னடா சக்கரை தூக்கலா இருக்கு?
1: நான் எப்பயுமே தூக்கலா தான் குடிப்பேன்.
0: இது உனக்கு போட்டதா? நீ குடிச்சியா?
1: நான் குடிச்சதாங்க கொடுத்தேன்.
0: என்னடா முதலே சொல்ல?
1: நீ முதலே காக்கல இல்ல.
0: பெரிய மனுஷன் பேசிட்டு மரியாதை எல்லாம் போயிட்டு இருக்க.
1: எங்க பல்லு விளக்க வேணாமாங்க?
0: பல்லு விளக்கலையா?

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம். மனம் போல் வா கொண்டாடலாம். மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு துவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

0: இங்கு அங்கிள் யான கதை சொல்லுங்க. அங்கிள் அங்கிள் இங்கு அங்கிள் யான கதை சொல்லுங்க. தூங்காமே தான் ஜோர கேட்பேன், யானை ரொம்ப தான் பிடிக்கும்.
1: பேபி பேபி ஓ மை பேபி, குட்டி கதை சொல்லவா?
0: சொல்லுங்க.

அங்கிள் அங்கிள் பிக்குள் அங்கிள் எனக்கு அது ஜோடிதான் தூங்காமே தான் ஜோட.

0: நம்ம ஊர் வழக்கு மரத்தை ஓட்டத்து வளைச்சு வளைச்சு போட்டு
1: அங்க வரக்கு பொம்மையே
0: அடியே நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு பாடி போய் பிடிக்கலாம்.
1: ஐயோ வேண்டாம் மச்சான், போனா போது விட்டுருங்க, இதனால வேற ஏதாவது விவகாரம் வந்துற போது.
0: என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன்.
1: ஐயோ வேண்டாம் மச்சான், வேண்டாம் வாங்க சின்ன பையன், விட்டுருங்க மச்சான். ஐயோ விட்டுருங்க மச்சான், விட மாட்டேன். ஐயோ விட்டுருங்க மச்சான், விட்டுருங்க
0: மச்சான். ஏய் போடுங்க, உனக்கு என்னடா நாங்க பாவம் பண்ணோம், எங்களை வம்புல மாட்டி விட்டியாடா. ஒண்ணே
1: ஐயோ அடிக்காதீங்க,
0: இன்ன ஒண்ண அடிக்கு வா, ஒண்ண அடிக்கு வா.
2: எனக்கு அவங்கள பார்த்தே சந்தேகமா வந்துச்சு. ஆமான்னு சொன்னேன், இவங்கள கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னங்க நடந்துச்சு?
3: கேக்குறானே சொல்லு.
0: கையெடுப்பா. அப்புறம் எல்லாமே நடந்தது. அபிஷேகம், ஆராதனை, மிச்சம் மீதியும் கோப்பா நடத்துனாரு. கதையாட கேக்குற கதை.
3: டேய்
0: உங்க பையனா சரிவே, ரொம்ப நல்ல பையன். ஊருக்கு ரெண்டு பெத்துடுங்க, குத்தும் கொலை ஈஸியா நடக்கு. திருட்டு பயமுள்ள
3: டேய்
0: நல்ல அழகா இருக்கிறான். பல்லு தான் பரலாக நீளத்துக்கு இருக்கு, உங்களுக்கு வரிசையா இருக்கு. ஒருவேளை அம்மாவுக்கு நீளமோ அப்படின்னு தெரியலையே, அப்புறம் யாருக்கு நீளமா இருக்கும்?
4: இவனை பார்த்தா ரவுடி மாதிரியும் தெரியல.
0: உங்களுக்கு சேர்த்து தாங்க.

0: பேரு ஐயம்பேட்டை அருளை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் சார்.
1: ஆமா, உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா?
0: ஆமா சார், நம்ம பேரை சுருக்கிற உரிமை நம்ம கிடையாது சார். நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பில்லாவா, அது மக்களா பார்த்து சுருக்கணும். அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும் என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை, சொந்த அப்பா அருளை நம்பி கலிய பெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன்.
1: வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசியெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கீங்களே.
0: முஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட். ஆத்மா, இதயம், மனசு, இது மூணியும் பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி தான் வீச மனுஷனுக்கு. வாவுசி, டிடிசி, மாப்புசி, இவங்களை நாடு மறந்து இல்லை. ஆனா அவங்க மீசையை யாரும் மறக்கவே முடியாது. மனுஷனுக்கு மீசை எவ்வளவுக்கு பெருசா இருக்குமோ அவ்வளவுக்கு அவன் மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார்.
1: ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா?
0: படிக்க நேரம் போக டைம் கிடைச்சா அப்பாவும் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்ப விளையாடு சார்.
1: பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல
0: இல்ல சார், நான் ஒய்பால் தான் பாத்திருக்கேன்.
1: நான் சொல்றது உலக புகழ் பெற்ற புட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல.
0: உலக புகழ? மன்னிப்பு சார், கேள்விப்பட்டதில்ல. உழைப்புக்கு இடையில தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல் சார் தப்புன்னு இப்பதான் சார் புரியுது. நான் வரேன் சார்.
1: உட்காருங்க. வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா?
0: உடனே சார் பயிற்சி கரெக்டா என்னமோ சொல்லிருக்காரு. எங்க அப்பா சொல்லுவார் சார், முதல்ல நீ ஒரு இந்தியன், அதுக்கப்புறம் தான் தமிழன்.
1: ஓஹோ, அதான் கதராட கொடுத்திருக்கீங்களா?
0: பொருளாதார அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்க இந்த கதர சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அடிப்பெரிய சார்.
1: சரி, சட்டையை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே, பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அடுப்பெரியுமே.
0: எத்தனையோ இந்தியர்கள் சட்டை எல்லாம் இருக்காங்க. உடம்ப மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல. அது நாகேஷ் சொல்லிருக்காரு சார்.
1: யார் அது நாகேஷ்?
0: நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்க.
1: ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு?
0: கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகா. அவரோட ஓர சுடியில நான் இதை படிச்சிருக்கேன்.
1: இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கெடுத்த வேணுமே. வச்சிருக்கீங்களா
0: சார்? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் உழைப்புக்கு இல்லாத வேலை, ரெண்டு பேர் சிபாரிசு பூர்வமா கிடைக்கிறதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார்.
1: நில்லுப்பா, என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது? ஐயம்பேட்டை, அறிவுட நம்பி, கலிய பெருமாள் சந்திரா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கையில வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான் பதில் சொல்றியப்பா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உக்கார், டேக் யுவர் சீட்.
0: இல்ல சார், உலகத்துல உன்னை விட பெரியவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னை விட சின்னவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாரையும் தாழ்வு நினைக்காதே. இது எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சார். இதாக எனக்கு வேற வாக்கு.
1: பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யாரு உங்கப்பா?
0: வடகோட்டை கண்டியிலே காந்தி உப்பு சத்தியாகிறம் சொன்ன உடனே தெங்கோடி தூத்துக்குடியிலே சட்டிப்பானை எடுத்துக்கிட்டு சமுதத்தை நோக்கி நடந்தாரே ஒரு பெரிய மகான். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: இல்லையே.
0: அப்ப அவர்தான் எங்க அப்பா, அறிவுரை நம்பி கலிய பெருமாள்.
1: அந்த மகான பாக்காதது என்னுடைய துரதிருஷ்டம்ப்பா.
0: அது என் அதிர்ஷ்டம் சார்.
1: ஏன்?
0: ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரை பத்தி ஏன் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா சார்?
1: நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன்.
0: நான் வரேன் சார்.
1: என்னது? ஓ, இதுவா? சரி சரி சரி.
2: இந்த பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சுலாமா?
1: என்னையா கேள்வி கேட்கிற? என் கம்பெனிக்கு எதிர்கால ஜெனரல் மேனேஜரே கிடைச்சாச்சு.
2: அப்படி என்ன இன்டர்வியூ மார்க் வாங்கிட்டாங்க?
1: 7465 100க்கு.

0: பேராண்டி, இந்த இன்டர்வியூக்காவது நேரத்தோட போ, வெற்றி கிடைக்கும்.
1: அதனாலதான் 9 மணி இன்டர்வியூக்கு 8:45 ரெடி ஆயிட்டேன்
2: பாட்டி. ஹாய் பல்லி.
1: ஹாய் திருமல. நல்ல சங்கம் தாண்டா.
2: எங்க கிளம்பிட்ட?
1: வழக்கம் போல இன்டர்வியூக்கு தான்.
2: தீவிரம் ராசி புலன் என்ன சொல்றான்னு கேட்டு அதுபடி நடந்துக, அப்பதான் வேலை கிடைக்கும்.
3: சனி சஞ்சாரம் செய்யறதால வெளியில் செல்வதே தவிர்ப்பது நல்லது. புதிய சந்திப்புகள் பயணங்கள் கூடவே கூடாது.
1: அதெல்லாம் முடியாது, நான் இன்டர்வியூ போனும்.
3: மீறி பயணம் செஞ்சா யமனோட செக்ரட்டரியா இருக்கிற மண்லாரி, உப்பலாரி, பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி, இவையெல்லாம் வந்து மோதும் யோகம்
0: உண்டாகும். வேணாண்டா, இன்னைக்கு நீ போக வேணாண்டா.
3: 2ல ராகுவும் 8ல கேதுவும் இருக்கிறதால தோல் சம்பந்தமான பொருட்களை ஒதுக்கணும்.
2: லெதர் எல்லாம் போடக்கூடாதாண்டா பாட்டி. நீ ஷூ கழட்டு, பெல்ட்
3: கழட்டு. செவ்வாய் நீச்சம், புதன் வக்கிரம், அதனால சிவப்பு நீலம் இந்த கலர்களை அறவே ஒதுக்கணும்.
1: மற்றும்
3: தெற்கு.
1: ஐயோ, இத தவிர வேறு திசைகளே கிடையாது ஐயா.
4: டிவி ஸ்டேஷனுக்குள்ள எங்க கண்ட்ரோல் இருக்கு? நகையெல்லாம் கழட்டுறான். ஏய், ஒண்ணு நம்ம எல்லாத்தையும் அழுகுடா.
5: டிவி ஸ்டேஷனில் கொள்ளையர்கள் புகுந்ததால் சற்று நேரத்துக்கு ஒளிபரப்பு ரத்து செய்யப்படுகிறது.
1: ஆஹா, எனக்கு சனி 2ல உட்கார்ந்திருக்குன்னு சொன்னீங்களே, ஆனா உங்களுக்கு சனி டபுள் கார்ட் போட்டு பக்கத்திலேயே படுத்திருந்திருக்கான ஐயா. நீங்க சொன்னதை கேட்டு நான் இப்படி ஆயிட்டதே, அநியாயமா இன்டர்வியூ மிஸ் பண்றே பாட்டி. திருமல, எங்கப்பா மலை ஏற?
2: ஏண்டா இவ்ளோ பச்சிக்கிறிய? இந்த சயின்ஸ் உலகத்துல கம்ப்யூட்டர் காலத்துல இந்த ஜோஷி எல்லாம் நம்பினு இருப்பேன். அவன் தான் சொல்றான், உனக்கு அறிவில? எப்பந்தான் நீ எல்லாம் திருந்த போறியோ?
0: டிவில கூட வா, கொள்ளையடிப்பாங்க.
1: எங்க காசு இருக்குதோ அங்கதான் அடிப்பாங்க.

பானை பசிச்சாலே உப்பு கண்டோம் பண்டோம் கொண்டோம். ஐத்தே ஐத்தே ஐத்தே ஐத்தே ஈசல் கூட்டமும் ஐத்தே.

0: வளர்ந்து வளர்ந்த இந்த ஊர்ல எனக்கே சாராயம் இல்லைன்னா அப்ப எவனுக்குமே இல்ல, எவனு குடிக்க கூடாது.
1: நான் குடிச்சுக்கிறேன்.
0: எவனு குடிக்க கூடாது?
1: கொஞ்சமா
0: குடிச்சுக்கிறேன். அப்படின்னா கொஞ்சம் தொட்டு நக்கிறேன்னு வேண்டாம்.
2: ஒரு பாட்டில் கொடு.
0: இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து பாட்டில் கேப்ப? ஆமா, நீ யாரு, எங்க வந்த, ஏன் வந்த, எதுக்கு வந்த?
2: இத்தனை கேள்வி மொத்தமா கேட்டா முதல்ல எந்த கேள்வி நம்பர் சொல்றது?
0: என்ன ஏத்து பேசுறா நீ? நான் யாரு தெரியுமா உனக்கு?
2: ஏன் உனக்கே மறந்து போச்சு?
0: உருக்க பேசப்படாது, ரணபலி ஆயிரும், ஆயிடுவ.
2: என்ன பிரச்சனை உனக்கு?
0: என்ன என்ன பிரச்சனை? சிரிச்சுக்கிட்டு கேக்குற? என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு? என்ன
2: கையில காசு இல்லையா?
0: காசு? ஆமா இல்ல, அதுக்கு என்னப்ப? என்னமா பெரிய கர்ண பரம்பரை மாதிரி கேக்குற? ஆமா கர்ணனே தான் வாடி செல்லம் உட்காந்து பேசுவான். ஆமா என்ன திடீர்னு இந்த பக்கம் ஊர்ல? அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்களா?
2: எல்லாரும் இருக்காங்க, ஆனா எனக்கு யாரும் இல்ல.
0: யாரும் இல்லையா? அதுக்கு என்ன கவலைப்படுற? நான் இருக்கேன், நான் இருக்கேன் தம்பி, நான் இருக்கேன்.
2: 100 ரூபாய் தானே வேணும்?
0: என்ன எவ்வளவு கரெக்டா சொல்லிட்ட?
2: நான் 100 ரூபாய் கொடுக்குறேன், ஆனா நான் கேக்கும் போது நீ கரெக்டா திருப்பி கொடுக்கணும்.
0: நாக்கு தவற மாட்டேன்னு?
2: அது வாக்கு தவற மாட்டேன்.
0: வாக்கா? இப்ப தவறிட்டேன், இனிமேல தவற மாட்டேன். கொஞ்சம் உட்கார்ந்து இருக்க, நான்
2: வந்தேன். ஒரு நிமிஷம், இருந்த பணத்தை எல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு 50 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா அப்புறம் கரெக்டா திருப்பி கொடுத்துறேன்.
0: இது மனசு, நான் கேக்குறப்ப நீ கொடுத்தீல, நீ கேக்குறப்ப நான் தரணும்ல. இந்த
2: நான் உங்ககிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கிருக்கேன், கரெக்டா திருப்பி கொடுத்தேன். அதே மாதிரி நீ என்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கிருக்கேன்.
0: ஆமா ஆமா,
2: நான் கேக்கும் போது நீ
0: கொடுத்த. ஆமா, இந்த வந்தறேன்.
2: ஒரு நிமிஷம்,
0: என்னப்பா?
2: நீ ஏற்கனவே குடிச்சிருக்க, நான் குடிக்க போறேன். பாவம் ஏழைங்க குடிக்காம கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு 50 ரூபாய் கடனா கொடுத்தா திருப்பி
0: கொடுத்துருவாங்க.
2: அங்க அங்க.
0: ஆமா எனக்கு.
2: ஐயோ உனக்கு பணம் இல்லையா? அந்த 100 ரூபாய்ல 2 50 ரூபாய் வந்ததா? ஐயோ பாவம். பா, ஒரு 50 ரூபாய் கடனா கொடுங்க, நான் கரெக்டா திருப்பி கொடுத்துறேன்.
0: கொடுங்க, நான் கேட்டவன கொடுத்தாருல, அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாரு.
2: நான் உங்ககிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கல, அதை இப்ப திருப்பி கொடுத்துட்டேன்.
0: ஆஹா அண்ணே, எல்லா பைத்தியம் இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்காதண்ணே. அப்படி இருந்தேன் இழிச்சவா பையன் வாங்க. உன்னே
2: எப்படி
0: இழிச்சவா என்று வாய?
2: நீ ரொம்ப பேசுற, என்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கல, அதை கொடு.
0: என்னது?
2: டேய், என்கிட்ட நீ 100 ரூபாய் கடன் வாங்கலடா, அதை குடுறா.
0: அப்ப அவங்களுக்கு என் கிட்ட வாங்கி கொடுத்தது?
2: அதான் இப்ப வாங்கி கொடுத்தேன்ல.
0: அப்ப நீ என் கிட்ட வாங்கினது?
2: அதான்டா இது.
0: அப்ப நான் வாங்கினது?
2: அதான்டா நாயே, நானும் கேக்குறேன்
0: உங்ககிட்ட. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? யாரு காசு? 50 ரூபாய்.
2: என்னது? நீ எனக்கு 100 ரூபாய் கொடுக்கணும், 50 ரூபாய் கொடுத்துட்ட, மீதி 50 ரூபாய் கொடுக்கணும்ல.
0: ஆமா,
2: இவங்க கிட்ட ஒரு 50 ரூபாய் வாங்கிருக்க, மொத்தம் 100 ரூபாய் சேர்த்து அவங்க கிட்டே கொடுத்துட்டு பாவம் ஏழைகள் குடிச்சிட்டு போட்டோம்.

0: பாத்துக்கிட்டா.
1: உங்க கோஷ்டி தகராறுல ஒரு அம்மாவை கொன்னுட்டீங்களா?
0: இல்லப்பா, இந்த அம்மா செத்ததுனாலதான் கோஷ்டி தகராறு.
1: என்னடா சொல்றீங்க
0: தம்பி? இந்த அம்மா அந்த காலத்திலே கலப்பு திருமணம்
1: பண்ணிக்கிட்டாங்க.
0: இவங்க வழக்கப்படி
1: எரிக்கணுங்க,
0: புருஷன் வழக்கப்படி
1: புதைக்கணுங்க,
0: இதனாலதான் கோஷ்டி தகராறு.
1: ஆட பதர்களா, இப்பெல்லாம் கட்டையை போட்டு எரிக்கவும் வேண்டாம், மண்ணை போட்டு புதைக்கவும் வேணாண்டா. மின்சார சுடுகாடுன்னு ஒண்ணு வந்திருக்குது, அதுல ட்ரேல பாடிய வச்சு உள்ள தள்ளி ஒரு சுவிட்ச போட்டா போதும், ஒரே ஒரு டம்ளர் சாம்பல் மட்டும் தாயா வெளியே வரும். எல்லா தமிழருடைய வாழ்க்கையும் கடைசியில் ஒரு டம்ளர்ல முடியுதா? புரியுதா? ஏன் சண்டை போடுறீங்க? எழுதுடா பாடிய, எங்க அந்த மியூசிக்கு? ஸ்டார்ட் பண்ணுங்கடா. எதுக்கு மூஞ்சி மேல கை வைக்கிற?
0: செத்து போன இந்த அம்மாவோட மகன் வரணும்ல.
1: மகன் எப்ப வருவான்?
0: தெரியாது.
1: ஏன் தெரியாது?
0: அவர் பொண்ணோட ஓடி போயிட்டான்.
1: ஆஹா, அப்ப கிட்டத்தட்ட இது அநாத பாடியா?
0: ஆமாயா,
1: ஆள் இல்லாத அநாதைகளுக்கெல்லாம் ஆட்டோக்காரன் தான் சொந்தக்காரன். பிரசவத்துக்கும் நாங்க தான் இலவசம், பிரசவத்துக்கும் நாங்க தான் இலவசம், மரணம் ஜனனம் ரெண்டுலயுமே ஆட்டோக்காரன் தான் கூட வருவான். மியூசிக் யாரு? இந்த ஜுனூன் சேட்.
2: இந்த அம்மாவுக்கு நீ பெத்த பையனா இல்ல பெத்த பையனா?
1: இந்த அம்மாவை இப்ப தத்து எடுத்திருக்கிற முத்து பையன்.
2: அப்போ புடி இந்த பத்திரத்தை.
1: தேங்க்யூ சேட்ஜி. என்ன இதெல்லாம்?
2: இது உங்க ஆத்தா வீட்டு மேல வாங்கிருக்கிற 50,000 ரூபாய் கடன். இது நிலத்து மேல வாங்கிருக்கிற 30,000 ரூபாய் கடன்.
1: அடி பாவி,
2: பணத்தை கொடு, பணத்தை எடு.
1: நீ ஆள உடு.
2: ஏய், இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா.
1: போடாம்.

0: பதிமூணு இங்க வருமா?
1: வருவீங்களா?
2: ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு, என்னவா இருக்கும்?
0: ஏங்க இது உங்க ஒய்ப்பா, உனக்கு இது அவசியம் தேவையா?
3: தேவைன்னா தரவா போறீங்க?
0: சரியா வரும் சொல்லுங்க சார். ஒரு ஆட்டோல பத்து பேர் ஏறுவாங்க.
1: சரி,
0: முதல்ல ஒன்பது பேர் ஏறினாரு, அவங்க கிட்ட காசை மொத்தமா வாங்கி பங்கு பிரிச்சு பத்தாவது ஏறாம்பாரு, அவங்க கிட்ட பாதி பங்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் பங்காட்டோ.
1: என்னது, ஒன்பது பேர்ட்டையும் காசை பூரா வாங்கி அத பாதியா பங்கு பிரிச்சு பத்தாவது ஏறவனுக்கு பாதியா கொடுத்துருவாங்களா? என்ன அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டிருப்பலையா? தெரியாம போச்சு.
0: பின்னாடி ஒரு வண்டியில பத்தாவது நீ
1: கிளம்பு.
4: ஒன்பதாவது போன வாரம் என் பொட்டாட்டி மணியில எட்டு பேர் உட்கார்ந்தாங்க. இப்படி சோறதுங்கிறக்க எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு,
1: அதெல்லாம் அப்படி எப்படி இருக்கட்டும். ஐயோ, மனுஷன் அந்தா ஒருத்தர ஒருத்தர அரவணைச்சு போகணும், அப்படி எல்லாம் கொதிச்சு பேசாதீங்க. போலாம் போலாம்.
4: என்ன
1: பங்கு?
4: என்ன
1: பங்கா? என்ன
4: நீ தான் சொல்ல,
1: நான் சொல்லவா? ஒன்பது பேர் ஏறாங்கல்ல, அவங்க பூரா பணத்தை வசூல் பண்ணி அதை சரிபங்கா பிரிச்சு பத்தாவது ஏறவனுக்கு சரிபாஜா குடுக்கறதுக்கு சேர ஆட்டோ. எல்லாத்தையும் விசாரிச்சுதான் வண்டியில ஏறி இருக்கான். ஏதோ எங்கிட்ட டீல் ஆகுற காசு குடியா என் ஜீன்ஸ்.
4: குடும்பத்துல இருக்க 33 பேர் கையெழுத்து போட்டு வேங்கல நாயை விட கேவலமா லோ லோன் அலைஞ்சு லோன் வாங்கி அதையும் சரியா கட்ட முடியாம ஆட்டோ இப்ப தூக்குவானோ அப்ப தூக்குவானோன்னு பக்கு பக்குன்றிருக்கு. உனக்கு பங்கு கேக்குதா? போடா உள்ள.
1: ஒரு மனுஷனை அடிக்கும் போது கண்ணை மூடி அடிக்க கூடாதியா? கண்ணை திறந்து அடிச்சா தான் தெரியும். மூடி அடிச்சா அடிபடாத மேல விழுந்து நடத்தமா? ஆமா, உன் பங்கு கிட்ட தர முடியும் சொல்லு, தர முடியாது சொல்லு. அதை விட இப்படி சிறுபல திறமை நடக்கிறீ?
4: தர முடியாதரா?
1: தர முடியாத உன விட்டுவிட நானு.
4: நீ என்ன விட மாட்டியா? நான் உன்ன விட்டா தரடா, நான் உன்ன விட்டா தரடா.
1: கொல்லாம

0: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
1: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள். கண்ணசைவில் கோடி

0: பாட்டிங்க பாத்தியா, இதுக்கு பேர் தான் ஸ்கிப்பிங். இங்க ஒரு தடவை குதி.
1: என்ன ஸ்கிப்பிங் கிப்பிங்? அப்பன் மகன் சண்டை ஓடிச்சு நீ ரோட்ல நிப்பாட்டிட்டீங்க.
0: என்ன பாட்டி, உன் பாடிக்கு ஒரு ஷேப் கொண்டு வந்து உனக்கும் மாதவனுக்கு ஒரு காம்பினேஷன் விடலான்னு பார்த்தா
1: உடமாட்டேங்குது
0: பாட்டி. அதனால அங்க ஒரே கூட்டமா இருக்குது.
1: ஆமா, அங்க போய் பாக்கணுமா?
0: ஏதாவது கூட்டமா இருந்ததுன்னா உள்ள எட்டி பாக்கணும், அதான் நம்ம கல்ச்சர். வா போ.
2: திடீர் சாமி உனக்கு எல்லா நன்மை செய்யட்டும் போ.
0: என்னடா அடி, காவிரி பிரச்சனைக்கே தீர்ப்பு சொல்ற ரேஞ்சில உட்கார்ந்து இருக்கீங்க.
3: நான் உனக்கு அப்பனும் இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல.
0: இந்த டவுட் எனக்கே ரொம்ப நாளா இருக்குது. கலர் காம்பினேஷனே உதைக்குது. ஏன் பாட்டி, நம்ம ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது?
1: அத நீ சும்மா இருப்பா, இதெல்லாம் கலப்பா.
0: என்ன இது
2: பூசாரி? நான் சொல்றேன்
0: சொல்லு.
2: தம்பி, நேத்து ராத்திரி என் கனவுல இந்த திடீர் சாமி வந்துச்சு. நான் எந்த மாதிரி சாந்தவன் இல்ல, திடீர்னு இந்த இடத்துல சாமியா தோணுவேன். என்னை சுத்தி 4 ஏக்கர் வளைச்சு போட்டு கோயில் கட்டி பொதுமக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணி சாராயம் காய்ச்சி கிணா வெட்டி சாமி கும்பிடுன்னு சொல்லிச்சு. எல்லா வசூலும் என்னையே பாத்துக்க சொல்லிச்சு தம்பி.
0: அது எப்படிரா, பொதுமக்கள் போற பாதையில திடீர் சாமியா? அதுக்கு 4 ஏக்கர்ல கோயிலா? அதுக்குள்ள குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் வருதே, அதை என்ன பண்ண போற?
2: கேட்டேனே, பள்ளிக்கூடத்தை இடிக்க சொல்லிச்சு, பச வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு மேல செஞ்சா தெய்வகுத்தம் வந்துடும், பாத்துக்குங்க.
4: தெய்வகுத்தம்னா பள்ளிக்கூடத்தை இடிச்சு இடிதான்.
1: சாமி, பள்ளிக்கூடத்தை இடிக்கிறேன்னு சொல்றியே, நீ நல்லா இருப்பியா?
0: பாட்டி டென்ஷன் ஆகாத, அடங்கு அடங்கு. இதுக்கு நாட்டாம என்ன தீர்ப்பு சொல்ல போறாரு?
3: என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது.
0: ஏன்டாடி?
3: பரம்பரை பரம்பரையா நாம வச்சிருந்த சொம்பு காணாம போயிடுச்சு. சொம்பு இல்லாம எந்த நாட்டாமையும் தீர்ப்பு சொல்ல முடியாது.
0: ஓஹோ, காணாம போன சொம்பு, திடீர் சாமி, இது ரெண்டுக்கு சேர்த்து நான் ஒரே தீர்ப்பு சொல்லட்டுமா? மிஸ்டர் ஊத்தாப்பன்,
5: சாத்தப்பன்டா,
0: ஏதோ ஒண்ணு. இப்ப நான் சொல்ற தீர்ப்ப பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி கேக்க. நாட்டாம சொம்ப திருடி அதையே திடீர் சாமி ஆக்கிருக்கியா?
2: அநியாயமா என் பொழப்ப கெடுத்துட்டேப்பா.
0: சேச்சே, கவர்மெண்ட் ஊனமுற்றவங்களுக்கு கொடுக்கிற உதவித்தொகை இந்த வருஷம் உனக்கும் கிடைக்க போகுது.
2: எப்படி?
0: இந்தா இப்படித்தான். குழந்தைங்க கல்வியை கெடுக்கிற எந்த விஷயத்தையும் சூப்பர் சுப்பு அனுமதிக்கவே மாட்டான்.

0: டிக்கெட் கொடுங்க.
1: இது எடுக்க மறந்துட்டேன்.
2: ரெண்டு பேருக்கும் சேர்த்து நானே எடுத்துறேன்.
1: இத பாருங்க, எனக்கு வேலை கிடைச்சி முத மாச சம்பளம் வந்த உடனே உங்க காசை நான் திருப்பி கொடுத்துருவேன்.
2: உங்க காசு என் காசுன்னு பிரிச்சு பேசாதீங்க.
0: என்ன லவ்ஸா?
1: இல்ல இப்பதான் பழக்கம்.
2: லவ் பண்ண கூடாதா? நான் ஸ்லிப் ஆகும்போது கை கொடுத்து காப்பாத்தினவர் இவரு. வாழ்க்கை முழுக்க என்ன காப்பாத்த மாட்டேன்.
3: சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்ட.
1: அமுதா, என்ன டெய்லி என்ன இந்த மாதிரியே எழுப்புற?
2: என்ன மறுபடியும் ஃபிளாஷ்பேக்கா?
1: ஆமா, நாம முத முதல்ல பஸ்ல சந்திச்சுக்கிட்டோமே, அதை நினைச்சு பார்த்தேன்.
2: அதையெல்லாம் நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல.
1: ஏன் இப்படி வெறுப்பாவே நடந்துக்கிற? நாம காதலிக்கும் போதெல்லாம் எங்க, சாப்பிடும் போது என்ன நினைச்சு பார்த்தீங்களா, தூங்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களா, ட்ரெஸ் மாத்தும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களான்னு அடிக்கடி கேப்பேன்.
2: ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறதுல இருந்து வீட்டு நிர்வாகம் பாக்குற வரைக்கும் எல்லாம் நானே துவைக்கணும், நானே சமைக்கணும், நானே ரேஷன் கடைக்கும் போகணும்.
1: அதான் குடும்ப தலைவர் ரேஷன் கடைக்கு போக வேண்டாம்னு அரசாங்கமே சொல்லிருச்சு.
2: ஆமா, இவர் பெரிய குடும்ப தலைவர். எவன் நாலு காசு சம்பாரிச்சு பொண்டாட்டிய உட்கார வச்சு சோறு போடுறானோ அவன் தான் உண்மையான குடும்ப தலைவன்.
1: ஆமா, உங்களை உட்கார வச்சு சோறு போட்டு போட்டுதான் ஒவ்வொரு வீட்லயும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளைங்க இவ்வளவு தண்டி ஆயிடுறீங்க. நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன் சொல்றேன். அன்னைக்கு கூட உங்க அப்பன் ஃப்ரெண்ட் எவனோ ஒருத்தர் இன்டர்வியூ நடத்துறான்னு சொன்ன, போயிட்டு வந்தேன்.
2: இன்டர்வியூல அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க?
1: அந்த ஆளுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும், வேலைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம நயாகரா நீர்வீழ்ச்சியோட உயரம் எவ்வளவு அகலம் எவ்வளவுன்னு கேக்குறான். உனக்கு இந்த கேள்வி அவசியம் தானான்னு கேட்டேன். திட்டினா போடான்ட்டு வந்துட்டோம்.

0: அப்பனே ஆண்டவா, வண்டி எப்சி போயிட்டு வந்திருக்குது. நல்லபடியா ஒரு சவாரி வரணும் அப்பா. முருகா ஞான பண்டிதா வாடா மின்னலே.
1: பிரசவத்துக்கு
0: இலவசம் போட்டுக்கு பொம்பளைங்களுக்கு உனக்கு இல்ல.
1: ஒரு குடிமகன் சிட்டிசன் கேவலப்படுத்தீங்க.
0: சிட்டிசனா நீயா?
1: ஆமா, சிட்டில இருக்கனால சிட்டிசன்.
0: அப்ப ஜட்டி போட்டோம்னா ஜட்டிசனா?
1: அதான் எனக்கு போற பழக்கமே கிடையாது.
0: கண்ணமாப்பேட்டை போற மாதிரி இருந்துட்டு உனக்கு தேனம்பேட்டை போகணுமா? ஆட்டோ எல்லாம் வராது, எனக்கு கொஞ்ச நேரத்துல காத்து அடிக்கும், அதுலயே
2: ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு.
0: மீட்டரா? தூசி துரும்புக்கு நான் மீட்டர் போடுறது இல்ல. சவாரி வரும், அதுலயே நீ தொத்திக்கோ.
2: ஹலோ, என் சன்ஸ் கூட வராங்க, அவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும்.
0: பின்னு மாதிரி இருந்துகிட்டு உனக்கு சன்ஸா? பெரிய பிஜேபி சன்ஸ், பிஆர்ஆர் சன்ஸ். தூசி ஏத்தும் போது அந்த துரும்புகளை ஏத்த மாட்டேனா? கூப்பிடு கூப்பிடு, அதுங்களையும்
2: கூப்பிடு.
0: இவன் சின்னவனா? காட்டு யானைங்களுக்கு எல்லாம் கான்வென்ட் ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சு வைக்கிறேயா? ஐயோ, ஆட்டோல ஏறாதீங்க, அது வெறும் தகரம்டா. சொன்னா கேளுங்கடா, சரக்கு கப்பல்ல ஏத்துறது எல்லாம் ஆட்டோல ஏத்த என்னால முடியாது. ஒரு ஆட்டோக்குள்ள ரெண்டு டேங்கர் லாரியே ஏத்துறீங்களா?
3: என்ன
0: பாடுறீங்களா? புதையே நம்பர் மறைவேடா. ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு ரெண்டு ஊரை ஏத்திட்டானே. அடியாயமா என் ஆட்டோவுக்கு சமாதி
1: கட்டிட்டீங்களா?
0: பாடி எடுக்கிற மாதிரி அதான் தங்க ஊதிட்டீங்களா?

வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாங்க, கட்னா அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இதுவரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருகிட்டயுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.

0: திருநாவுக்கரசு பேண்ட் செட் எல்லாம் போட்டு ஆளே மாறிட்டேன். என்ன இந்த பக்கம் மெட்ராஸ் சுத்தி பார்க்க வந்தீங்களா?
1: இல்லடா, இங்கே செட்டில்.
0: அது சரி, எத்தனை நாளைக்கு தான் பொங்கலையும் புளியரையும் தின்னுக்கிட்டு கும்போணம் குளக்கரையும் கோயில் படிக்கட்டையும் சுத்திக்கிட்டே தெரிய முடியும்?
1: அது இருக்கட்டும், கோயில் மணி அடிக்கிறது பிடிக்கலன்னு தானே பட்டணத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் பாக்கிறதுக்கு வந்த? எப்படி இருக்கும் ஜாப்?
0: அது ஜாப் இல்ல திருநா, எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு.
2: ஐயா, உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா மத்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். ஐயா,
3: போ போ. யோ, எங்க போயிருந்த?
0: எல்லாம் அவசர வேலையா தா.
3: இங்க வேலையை வச்சுட்டு வெளியில? ஐயா, வேலை
0: வெளி வேலையெல்லாம் கிடையாது, உள் வேலை. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு இருக்கே.
3: பிச்சு மணி.
0: என்னப்பா
3: பில்லு யார் தருது?
0: வர்றையா?
3: பிச்சு மணி
0: வர்றையா? படுத்துறாயா? இதே வேற.

தீர தீர பூரணாக நான் முடிவு பண்ணிட்டேன், தேசம் கலைஞ்சிட்டேன், விஷயம் புரிஞ்சிட்டேன், தீர தீர பூரணாக நான் முடிவு பண்ணிட்டேன். தடுக்காதே என்ன தடுக்காதே.

0: பொன்ராசு
1: தாத்தாவுடைய அப்பா சின்ராசு செத்து போயிட்டாரியா, அதுக்குதான் கூட்டமா கிளம்பி மாலையோட போய்கிட்டு இருக்கான்.
0: பொன்ராசுக்கு தாத்தனுக்கு அப்பனா? இங்க
1: செத்தவனுக்கு போற மாலையை போய் உனக்கு போட சொல்ற? ஓரமா இல்லையா என் ஒழுக்கு?
0: நீ மட்டும் ஆடுற, நீ போட்டே எல்லாம் நல்லா மரியாதை கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அவன் சத்தம் போடாம வீடு போய் சேரணும். நான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். ஏண்டா நீ போகலையா?
2: அடிச்ச உனக்கு உங்க அக்கா வீடு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அடி வாங்கின எனக்கு எல்லாமே மறந்து போச்சுல்ல.
3: இப்ப
2: எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நீங்க இருக்க வரைக்கும் இது ஏன் ஊர்ல? இன்னையில இருந்து நான் வெளியூர் வரதா?

0: போட ஆண்டவனே நம்ம
1: என்னமோ அந்த ஊழம் மூக்க ஒரு வார்த்தை ஹவுஸ் ஃபுல்ல டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சீன்லாம்
2: போட்டான்.
1: ஜெட்டி மட்டும்தான் போடணும், இப்ப ரெடி
2: ஆகிட்டப்பா.
1: தலைவர் படத்துக்கு போனோம், 500 இருந்தா கொடுங்க.
3: என்ன கேட்ட?
1: 500 ரூபா. அதுக்கு ஏன் ஆட்டோ டயர் நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற?
3: நானே பால் கணக்கு எலக்ட்ரிக் பில்லு கட்ட முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு சினிமா கேக்குதோ? நீ குடும்பம் நடத்தி பாரு, அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும்.
1: நீயும் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போய் பாரு, அப்பதான் எவ்வளவு செலவாகுது உனக்கு தெரியும்.
3: என்னது?
1: சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கலாம் வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு.
3: இந்தா புடி.
1: தேங்க்யூ சித்தப்பா.
3: இந்த அட்ரஸ்க்கு நாராயணங்கிற ஒரு போய் கேளு, செக்கு தருவாரு, 10:30 வாங்கிட்டு வந்துரு, இல்லைன்னா வெளியே போயிருவாரு. ஒரு வாரம் நான் அலையணும், சித்தப்படுக்கு முக்கியமான வேலை இருக்கு, வரடி தரோ.
1: சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா
3: இருக்கு.
1: வெட்டி
3: கிளி, வெட்டி கிளி,
1: உட்கார்றா.
3: நான் வெட்டி கிளி
1: எந்த கிளி சூப்பர் குடிச்சு உட்கார்றா. நடி கையை காலே பண்ணி குடிச்ச தப்பா மகளே.
4: என்ன
1: சித்தப்போ அர்பஜன் சிங் மாதிரி உட்கார்ந்துட்டு
3: இருக்கேன்? ஒரு சித்தப்பனை கை நீட்டி அடிப்பான?
1: முன் சீட்ல உட்காந்து இருந்தா கை நீட்டி தான் அடிப்பாங்க.
4: என்ன சாரதி, முன் சீட்டு பின் சீட்டு
3: பஸ்ல முன் சீட்ல உட்காந்துருந்தா கம்பில முட்டி மண்டவிக்கு போச்சு. என்ன
4: நீங்க புல்லட்ல போனீங்க?
1: எப்படி சமாளிது பாரு நாய்.
4: இந்த வீட்டுல அழுது கூட உரிமை எல்லாம் போச்சு.
3: மகனே, ஓ சித்தி நினைச்சா தாண்டா, என் கைகாலாம் நடுங்குதுரா.
1: நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும். நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. பேட்டரிய நிக்காத மொபைலுக்கு
3: புரியாம பேசாதரா மகனே. இந்த விஷயம் சித்திக்கு தெரிஞ்சா தூக்கல தங்கிருவானா?
1: எமோஷனலா டச் பண்ணிட்ட, இருந்தாலும் உண்மைய சொல்லாம இருக்கணும்னா?
3: வயசு பையன், நான் இடத்துக்கு போயிட்டு வா, செலவு இருக்கும்ல, எப்படி சமாளிச்சு?
5: நானும் வயசு பையன்.
3: நீனும் வயசு பையன் தாண்டா, நீனும் வயசு பையன் தான். நான் இடத்துக்கு செலவு இருக்கா போ.
5: நானே சாரதியை கூட்டிட்டு போய் அந்த செக் வாங்கிட்டு வரேன். எல்லாம் உனக்காக தான் சித்தப்பா, இந்த நாய்க்கால் எல்லாம் கிடையாது.

கூட்டத்திலே கோயில் பூரா கமகமக சார் கமபமக சார் பாப்ப நின்னிதாக சாச நின்னிக்காக பதனி சகமபா கூட்டத்திலே கோயில் பூரா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதித்தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜாம் தஜாம் தஜாம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக்க தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தகத் திருகிடம் திருகிடம்.

0: மன்னர் மன்னா.
1: ஆம், நான் தான்.
0: தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார்.
1: பாலபத்திர ஓனாண்டி
2: வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோணாண்டி.
3: எனதர்ம 23 புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க.
1: அமைச்சரே, இந்த லகடபாண்டியர் நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா?
4: புலவர்களுக்கே உள்ள ஆணவம் அண்ணா. ஆம்,
2: தாங்கள் வந்த நோக்கம்?
3: என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன்.
2: பரிசு பாடு, பாடி தொலையும்.
3: மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி, தேடி வரும் வறியவர்க்கு மூடா. நெடுங்கதவு உன்கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே.
2: சிங்கத்தின் குகைக்குள்ளேயே வந்து அதனுடைய பிடரியை பிடித்து தொங்க வா பார்க்கிறாய்.
3: நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா?
2: எதற்காக நான் என்னை திட்டினாய்?
3: திட்டினேனா? தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன்.
2: அமைச்சரே, என்ன பிதற்றுகிறார்?
5: ஓனாண்டி, சிறிதும் இடைவெளி இன்றி மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக?
3: எப்போது திட்டினேன்?
5: புழுகாதே புலவா, மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே.
3: ஆமாம், மாமன்னர் என்றால் பெரிய மன்னர், மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன்.
5: மன்னரின் முகம் பார்த்து முள்ளமாரி என்றாயே.
3: ஆமாம், மாறி என்றால் மழை, முள்ள நிலத்தில் பெய்கின்ற மழை போன்றவனே என்று கூறினேன்.
2: முடிச்சவிக்கி,
3: அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன்.
5: மூடா என்றாயே.
3: அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். தேடி வரும் வறியவர்களுக்கு அள்ளு கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன்.
2: புண்ணாக்கு,
3: எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று சொன்னேன்.
1: வேறு என்ன சொன்னான்? அமைச்சர் அண்ணா, இந்த முறை
2: மாட்டுவான். என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்?
3: அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன்.
2: அப்படியா அர்த்தம்?
3: அப்படித்தான் நான் பாடினேன்.
2: இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உதைப்பதற்குள் ஓடிவிடு.
3: மன்னா,
2: என்ன
3: என் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள். மன்னா, வயதிலே மூத்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன், அளவுக்கு அதிகமாக நடக்கிறேன், எதற்கும் ஒரு எல்லை உண்டு.
2: தே பாலபத்திர ஓனாண்டி, என்னிடமா எதிர்த்து பேசுகிறாய்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண் விழிகள் இரண்டும் பிதுங்கி வெளியே தொங்க போகிறது. யாரங்கே அந்த மூக்குப்பிடி அள்ளி அவன் முகத்தில் போடு.
3: இது அநியாயம், அக்கிரமம்.
2: எனக்கு இது நியாயம்? நன்றாக தூவுங்கள்.

0: கேட்டயா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஒத்த விலக்கு போட்டேன், ஓடி போன என் பொண்டாட்டி தேடி
1: வந்துட்டான்.
2: மூஞ்சே பரவாயில்ல, பொண்டாட்டி திரும்பி வந்துட்டானா? அப்ப கூட்டு ஒண்ணும் எவ்வளவு கேவலமா இருந்திருப்பா.
0: ஜோசியா உண்மை சார்.
2: ஆனா உன் பொண்டாட்டி உனக்கு உண்மையா இல்லையே? ஓசிடிக்கு ராசி பலன் சொல்றான் அவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு.
3: சார், என்ன எவ்வளவு நாள் கேவலமா பேசுங்க.
2: இப்ப அப்படிதானே பேசுறேன்.
3: ஜோசியத்தை பழிக்காதீங்க, கட்டன் தான் எல்லாத்தையும் கணிக்குது.
2: ஏண்டா, மாட்டு போகலுக்கு டெக்கரேட் பண்ண காட்டெருமமா இருந்துட்டு நீ கட்டத்தை பத்தி பேசுறியா? எனக்கு என்னடா
3: சொன்ன,
2: பத்து நாள்ல பிரச்சனை வரும், பதினஞ்சு நாள் லீவ் போட்டு போங்கன்னு சொன்னல.
3: இப்போ அதான் சொல்றேன், உங்களுக்கு சனி தசை, சுய புத்தி, இன்னும் பத்து நாள்ல கண்டிப்பா பிரச்சனை வரும்.
2: பத்து நாள்ல பிரச்சனை வராதா? ப்ரொமோஷன் தான் வரும். கமிஷனர் ஆபீஸ் டேபிள்ல என் ப்ரொமோஷன் லெட்டர் ரெடியா இருக்கு. நான் எப்ப வேணாலும் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகும்.
3: சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார். விதியோட வீரத்தை குறைக்க விநாயகருக்கு ஒரு விளக்கு போடுங்க, சனி கொஞ்சம் சமாதானம் ஆவாரு.
2: ஊட்டியில பண்ணிக்குதான்டா பை பண்ணோம். டேய், நான் குனிஞ்சு ஜிப்பு போட்டுனுறியா?
4: சார், வண்டி ஸ்டார்ட் ஆகல சார்.
2: பேனட் ஓபன் பண்ணு, இப்ப ஸ்டார்ட் பண்ணு.
4: சார், சூப்பர் சார்.
2: நீ எல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு போனாலே சந்தேகம் வரும், கார் எடுத்துட்டு போறியே உண்டுதானா?
4: எந்ததான் சார்.
2: நம்பர் சொல்லு.
4: 0006.
2: ஆ, சொல்லு.
4: வர சார், ரொம்ப தேங்க்ஸ்.
2: பண்ணிடுறாங்க. ஆறு மாசமா அவனை வச்சு அப்படி என்ன ஆபரேஷன் பண்ணீங்க?
4: உன்ன வந்து வச்சுக்கிறேன், வண்டி
3: அடியா. பாத்தீங்களா சார், அளவு விடுறான் அப்பால போனாலும் அஷ்டமத்து சனி அக்கல்ல பூந்துக்கிறான்.
2: அக்கல் இருக்கிறது அதனால பாடி ஸ்ப்ரேவா கைய விடுறான். எந்த தீவிரவாதியை தப்பிக்க விட்டனோ அதே தீவிரவாதி கமிஷன் கண்ணுக்கு முன்னாடி புடிச்சு டபுள் ப்ரொமோஷன் வாங்கல. என் பேர் ராஷேர் இல்லையா?
3: சார் சார், அவங்க அப்படி போறாங்க சார்.
2: போனா போகட்டும், டார்கெட்ட ஷார்ட் கட்ல போயிடலாம். ஏரியா
4: சார், ரொம்ப ஸ்பீடா ஓட்டாதீங்க சார், பயமா இருக்குது.
2: டர்னிங் வரும்போது என்ன மாதிரி டைட்டா கண்ண முடிக்க பயம் தெரியாது. சார், ஒரு கவர் உழுந்ததுனால தவறு நடந்து போச்சு சார். ஐயோ, என்ன சார், நெத்தில ரத்தம் வருது. உங்களை யார் பிக்னிக் போற மாதிரி ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்து வர சொன்னா? பத்திரமா பிள்ளை உட்காந்து வர வேண்டியது
5: தானே. தீவிரவாதியை பிடிக்க உன்னை யாரா வர சொன்னது?
2: சார், நான் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்து தீவிரவாதியை பிடிக்காம திருப்பதி லட்டு பிடிக்க சொல்றீங்களா? அப்பதான் நீங்க எனக்கு டபுள் ப்ரொமோஷன் எல்லாம் கொடுப்பீங்க.
5: டபுள் ப்ரொமோஷன் இல்லடா, டி ப்ரொமோஷன். இனிமே நீ இன்ஸ்பெக்டர் கிடையாது. ஏட்டி ஏட்டா.

0: கெட்டதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்று தெரியாது. உள்ளத்தில்
1: இருப்பது நேத்து வர சொல்லி சொல்லிவிட்டா, ஏன் வரல?
0: சொல்லி விட்டியா? சொல்லி விட்டுருந்தா என்ன வந்து நின்றுப்பா?
1: என்ன வந்து நிப்ப?
0: எல்லுன்னா என்னையா வந்து நின்றுப்பேன்?
1: ஏ நீ செவுடா!
0: ஐயோ,
1: பின்ன காது கேட்காட்டிருந்தா எல்லுன்னா என்னையா வந்து நிப்பாங்க? நான் எல்லுன்னா என்னையா வந்து நிப்பேன்? நான் என்னன்னா நீ என்ன
0: வந்து நிப்ப? இல்லப்பா, சுறுசுறுப்பா ஓடி வந்திருப்பேன் சொல்ல வந்தேன்.
1: இது சுறுசுறுப்பு இல்லப்பா, சொல் பேச்சு கேளாமை, அயோக்கியத்தனம், முள்ள மாறி தரம்,
0: இல்ல ராசா
1: மண்ட கர்வம்,
0: சத்தியமா
1: கிடையாது. பின்ன நான் ஒண்ணு சொன்னா நீ இருக்க வேற ஒண்ணு செய்யற.
0: நீதான்
1: கைய காலான்னு நினைப்பியே
0: ஆரம்பிச்சுட்டானே.

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: என்ன
2: என்ன,
1: ஏன் இப்படி பாக்குற?
2: ஒண்ணுமில்லையே.
1: ஒண்ணு இல்லனா ஏன் கைய வைக்கிற?
2: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: என்னங்க இது?
1: பார்த்தா தெரியல, பிச்சைக்கார ஆனந்த விடன்ல இருந்து பிச்சைக்காரன்ற தலைப்புல ஒரு ஓவிய போட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் நான் என்னுடைய படைப்பை வரைஞ்சிட்டு இருக்கேன்.
0: உங்களுக்குள்ள இவ்ளோ பெரிய திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு.
1: எனக்குள்ள எவ்வளவோ ஒளிஞ்சிட்டு இருக்கு, அதெல்லாம் நீ பார்த்தா தானே.
0: என்னங்க, என்னால நம்பவே முடியல. நிஜமாவே ஒரு பிச்சைக்கார நேர்ல நிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா இந்த முகத்தை நான் இங்க பாத்திருக்கேங்க.
1: எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவர் தான்.
0: எனக்கு வேண்டப்பட்டவரா?
1: யா, இது யாரு?
0: எங்க அப்பா.
1: அப்ப வேண்டப்பட்டவர் தானே. இவரு போட்டோவை மாடலா வச்சுதான் இதை நான் வரைஞ்சேன். கொஞ்சம் அப்படியே லைட்டா தாடி மீச டச் பண்ணி ஒரு கையில திருவோடையும் ஒரு கையில கம்பையும் கொடுத்து பாக்குறேன். அப்படியே அச்சசல் பிச்சைக்காரன் மாதிரியே இருக்குன்னு நீயே சொல்ற. ஓ யுவர் ஃபாதர் நவ் எ பெக்கர், வாட் எ ஃபேமிலி, வாட் எ